0: இந்நிகழ்ச்சியை பண்பலை 98.5 ஹெர்ட்ஸிலும் சகோதர வானொலியான ஏடிபிசியிலும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபரத்தின் இணையதள வானொலியான www.atbc.net.au உலகெங்கும் உள்ள நேயர்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது முதல் 10 மணி வரை பல்சுவை நிகழ்ச்சியாக ஒலிக்கிறதே தமிழ் முழக்கம்.
1: 9 மணிக்கு செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளையும் செவிமடுக்கலாம் நேயர்களே.
0: முதலில் நான் தருவதே வள்ளுவர் வாக்கு. வள்ளுவர் பேசாத விடயங்களே இல்லை எனலாம். அவர் பேசிய விடயங்கள் மிகச் சுருக்கமாக ஆணித்தரமாக 2 வரிகளிலே அமைந்து விடுகின்றது. அந்த 2 வரி கவிதைக்குள் எத்தனை ஆழமான விடயங்கள் அமைந்திருக்கின்றது. வள்ளுவனுடைய அந்த வாக்கை பார்ப்போம் நேர்களே.

பழகிய நட்பவன் செய்யும் கெழு தகமை செய்தாங்கு அமையா கடை. நண்பர்கள் உரிமையுடன் செய்தவைகளை தாமே செய்ததைப் போல எண்ணி ஒப்புக்கொள்ளாவிட்டால் தொண்டு தொட்டு பழகிய நட்பு என்ன பயனை தரும்? நண்பர்கள் நம்மிடமுள்ள நட்பின் காரணமாக உரிமையுடன் சில காரியங்களை செய்துவிடலாம். அந்த காரியங்கள் நமக்கு உடன்பாடு இல்லையாயினும் நம்முடைய நண்பர்கள் நம்மீது கொண்டுள்ள பாசத்தின் காரணமாகவும் உரிமையின் காரணமாகவும் அவற்றை செய்தார்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லையாகில் அந்த நட்பினால் பயன் ஏதும் இல்லை. நட்புக்கு அடையாளம் உரிமை கொடுத்து பழகுவது. அவ்வாறு உரிமை கொடுக்கும் போது அந்த உரிமையின் பேரால் நம்முடைய மனதுக்கு பிடிக்காத காரியங்களையும் நண்பர்கள் செய்துவிடக்கூடும். அவற்றை நட்புரிமையின் பேரில் அவர்கள் செய்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நட்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நண்பர்கள் செய்தவைகளை தாம் செய்ததைப் போல் எண்ணாவிட்டால் நட்பினால் பயன் இல்லை என்கின்றார் வள்ளுவர். பழகிய நட்பவன் செய்யும் கெழு தகமை செய்தாங்கு அமையா கடை. இரண்டு வரிகளுக்குள் தான் எத்தனை அருமையான விடயங்களையெல்லாம் இந்த வள்ளுவப் பெருந்தகை சொல்லி வைத்துச் சென்றிருக்கின்றார்.

0: வள்ளுவர் வாக்கு கேட்டீர்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு
0: நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது இனிமையான பாடலோடு. மன்னன் என்ற திரைப்படத்தில் இருந்து கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, இளையராஜாவினுடைய அற்புதமான இசையிலே அந்த பாடல் ஒலிக்கின்றது நேர்களே. ஆம், அந்த பாடல் மன்னன் என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த பாடல். கேட்டு பார்ப்போமா?

கேட்ட அந்த பாடல் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து கே கே ஜேசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜாவினுடைய அருமையான இசையிலே கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் அல்லவா கேட்கவும் வேண்டுமா அபிராமி சிவகாமி கருமாரி மகமாகி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா இப்படியே வரிகளை அடுக்கிக் கொண்டு செல்லுகின்ற கவிஞன் அங்கே இன்னும் ஒன்றை மிக அழகாக தருகின்றான் பாருங்கள் பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே என்று கூறியிருக்கின்றார் அல்லவா இப்போது அன்னையை எத்தனை பேர் பார்க்கின்றார்கள் எத்தனை பேர் பொருளை விட உயர்ந்தவள் அம்மா என்பதை பார்க்கின்றார்கள் என்று கேட்க தோன்றுகின்றது அல்லவா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அம்மாவை வணங்காத உயர் இல்லையே அருமையான அந்த பாடல் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காட்டணியில் கலந்து வந்தது நேர்களே நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்வது நான் படித்து சுவைத்த கவிதை ஒன்று

Marende Kavinyar Kaviku Abdul Rahman avargalude Ambalam endra kaviyai ungalodu pagindhu kollugiren neergale Ambalam Pitthan pitthan endra koochalgalaiyum katkalaiyum avan meedhu arindhu kondirundargal avan sirithukondirundan avan kaayangalum sirithukondirundane appadithan avanai mudhalmudhalaga paarthe நீ பித்தனா என்று கேட்டேன். நீ கல்லா என்றான். நான் காயப்பட்டேன். நீ எப்படி பித்தனானாய் என்றேன். ஒருமுறை தற்செயலாய் உண்மையை பின்பக்கமாய் பார்த்துவிட்டேன். அப்போது சகல இரவுகளுக்குமான சூரியோதயம் நடந்தது. திரைகள் விலகின. எதிர்ப்பதங்கள் கைகோர்த்து நடனமாடக் கண்டேன். முரண்கள் முகமூடியை கழற்றிவிட்டு முத்தமிடக் கண்டேன். முரண்கள் முகமூடியை கலற்றிவிட்டு முத்தமிடக் கண்டேன். காலமும் இடமும் மறைய எல்லாம் ஒன்றாவதைக் கண்டேன். உண்டும் இல்லையும் அர்த்தம் இழந்தன. அந்த தருணத்தில் அறிவு சிறையிலிருந்து நான் விடுதலையானேன் என்றான். அவர்கள் ஏன் உன்மீது கல்லறிகின்றார்கள் என்று. நான் அவர்களுடைய அந்தரங்கத்தின் கண்ணாடி. அதனால்தான் என்னை உடைக்க பார்க்கின்றார்கள் என்றான். ஏனென்றே அவர்கள் வெளிப்படுவதற்கு பயப்படுகின்றார்கள். அவர்கள் வேடங்களில் வசிக்கின்றார்கள். அது அவர்களுக்கு வசதியாக இருக்கின்றது. வேடம் கலைந்தால் மேடை போய்விடும். வேடம் கலைந்தால் மேடை போய்விடும். நான் அவர்களுடைய அம்பலம். கவனி, அம்பலம் என் மேடையல்ல, நடனம். அதனால்தான் என்னை பித்தன் என்கிறார்கள் என்றான். நான் உடைந்தேன். காலம் காலமாய் திரண்டிருந்த ஷீழ் வடிந்தது. நான் உடைந்தேன். காலம் காலமாய் திரண்டிருந்த ஷீழ் வடிந்தது.

கவிஞர் அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. முகமூடிகளை போட்டுக்கொண்டு எதிரிகளோடும் நண்பர்களோடும் கைகுலுக்குவதும், இன்றைய எதிரிகள் நாளைய நண்பர்களாவதும், ஒருவரை அறியாமல் ஒருவருக்கே துரோகம் செய்வதும், இப்படி முகமூடிகள் எமது சமுதாயத்திலும் எத்தனையோ இருக்கின்றது. அதை மிக அழகாக ஆழமான ஒரு கவிதையாக தந்திருக்கின்றார் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது இனிமையான பாடல் ஒன்று. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஒரு நாள் ஒரு கனவு என்ற திரைப்படத்திலே இருந்து இளையராஜாவினுடைய அற்புதமான இசையிலே பவதாரணி, இளையராஜா, ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் பாடிய அந்த இனிமையான பாடல் காற்றலையில் கலந்து வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த பாடல் வரிகள் எப்படி இப்படியெல்லாம் அமைந்திருக்கின்றது என்று பாருங்கள் நேர்களே. பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்த அந்த பாம்பறையும், இப்படி அருமையான வரிகளோடு அந்த பாடல் இளையராஜாவினுடைய இசை அல்லவா, கேட்கவும் வேண்டுமா? ஆதார சொருதி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்ற வயம் எந்தன் தந்தை என்பேன். சுருதியங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். ஒரு குடும்பத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற பாடலாக அந்த பாடல் ஒலிக்கிறது. கேட்டு பார்ப்போமா?

கேட்ட அந்த இனிமையான பாடல் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஒரு நாள் ஒரு கனவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த இனிமையான பாடல் காற்றலையில் கலந்து வந்தது நேர்களே. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் இசைஞானி இளையராஜா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: Ներ Խարել வணக்கம்
1: வணக்கம்
0: இன்றைய இந்த நிகழ்ச்சி சிட்னி சைவ மண்டலத்திலே ஒரு புதிய அமைப்பொன்று சைவ மண்டலத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருப்பதாக அறியப்படுகின்றது SCCC சிட்னி கல்ச்சரல் அண்ட் கம்யூனிட்டி சென்டர் என்ற பெயரிலே அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த தரிப்பிட கார் தரிப்பிட மற்றும் மண்டப கட்டிட வேலைகளுக்காக துரிதப்படுத்துவதற்காக இதை உருவாக்கியதாக சைவமன்ற தற்போதைய நிர்வாக குழுவினர் அதனுடைய தலைவர் அதனுடைய செயலாளர் போன்றவர்கள் சென்ற வாரம் ஒரு கலந்துரையாடலை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்துக்காக வழங்கியிருந்தார்கள் இன்று அந்த சைவமன்றத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களான திரு து பவராஜா அவர்களும் திரு சந்திரன் அவர்களும் இவரும் ஆரம்பகால உறுப்பினர் அவரும் இந்த நிகழ்ச்சி பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் வணக்கம் திரு சந்திரன்
1: வணக்கம் திரு பாஸ்கரன்
0: வணக்கம் திரு பவராஜா
2: வணக்கம் பாஸ்கரன்
0: இந்த நிகழ்வு பற்றி நாங்கள் அதை கூடுதலாக எடுத்து நாங்கள் இப்பொழுது கூற தேவையில்லை என்றால் ஏற்கனவே தெரிந்த விடயம் ஆகவே எதிர்வரும் ஜூலை மாதம் 12 தேதி விசேட செயற்குழு கூடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே 3 விடயங்கள் நொமினேஷன் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்காக மக்கள் வாக்களிக்க கோரப்படுகின்றார்கள் அந்த கூட்டமானது இடம்பெற இருக்கின்றது இந்த நேரத்திலே உங்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற கேள்வி இந்த புதிய SCCC என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இதை ஏன் உருவாக்கியது தவறு என்ற கருத்துக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்
2: இந்த SCCC என்ற அமைப்பு அவையில் சொல்லிடும் என்று சொன்னால் இந்த கட்டிடத்தை சிட்னி முருகன் கோயில் சொந்தமான நிலத்தில் சைவ மன்றத்துக்கு கிடைச்ச அந்த டிஏல தொடங்கின விஷயத்தை 24 ஜூலையில தான் 14 ஜூலையில தான் மெம்பர்ஸ் ஒரு அதை கட்டுங்கோன்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்தவர் ஆனால் அந்த அப்ரூவல் கொடுக்கக்குள்ள இந்த SCCC என்ற ஒரு சாமானம் இல்லாட்டி DGR ஸ்டேட்டஸ் என்ற எதுவுமே குறிப்பிடப்படவில்லை அங்க சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் 3 ஸ்டேஜில் இதை கட்டுங்கோ Stage 1, Stage 2, Stage 3 முதலாவது ஸ்டேஜுக்கு 14 million பேங்க்ல இருந்து 5 million லோனும் எடுத்து 197 காப்பாக் 3 லெவலில் கட்டி அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திரும்பவும் நியூ ஃபைனான்சியல் மாடலோட மெம்பர்ஸிட்ட அப்ரூவலுக்கு வாங்கோ தொடர்ந்து கட்டுவதற்கு சொல்லித்தான் கேட்டவர் ஆனால் இவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் மெம்பர்ஸ் ஒருதருக்கும் தெரியாமல் 11 மே மாதம் 2025 இதை கொண்டு போய் இன்கோபரேட் பண்ணி இருக்கணும் 11 ஷேர்ஸ் உள்ள ஒரு கம்பெனி அது 11 ஷேர்ஸ் என்று சொன்னால் TSM 11 டைரக்டர்ஸ் இருக்கணும் அந்த 11 பேருக்கும் ஒவ்வொரு ஷேர்ஸ் கொடுக்கும் அப்ப அந்த 11 பேரும் தான் அங்கேயும் இருக்க போயினும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக அதுக்கு பிறகு அதாவது எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்க போதும்னு சொல்லி இதை பற்றி மெம்பர்ஸுக்கு சொல்றதுக்குன்னு சொல்லி 7 டிசம்பர் மாதம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நாங்கள் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன் மெம்பர்ஸுக்கு வைக்க போறோம்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் 7 வைக்க போயணும் என்று சொன்னபடியால் நான் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை தாருங்கோ அந்த இன்ஃபர்மேஷன் செஷனுக்கு முதல் பார்க்க வேணும்னு சொல்லி குறிப்பாக அந்த DGR ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை பார்க்கணும்னு சொல்லி இப்போ 7 வரப்போது 7 வந்தால் 6 ஆயிட்டது இன்னும் அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு தரப்படவில்லை எனக்கு எங்களுக்கு எனக்கு தரப்படவில்லை திருப்பி 2026 ஆண்டு மார்ச் மாதம் 3 தேதி ஒரு சைவமன்றத்துக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு, மெம்பர்ஸ் போர்ட்டல். அதுல போடுறோம் நாங்கள் டிஜிஆர்ல ஃபண்ட் கலெக்ட் பண்ண போறோம், இதுதான் அதற்குரிய டீடைல் சொல்லி. அப்ப 11 டிரெக்டர்ஸ் இருக்கணும். அந்த 11 டிரெக்டர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த போர்ட்டல்ல இருக்குது பிரசிடென்ட் செக்ரட்டரியின் கையெழுத்து. மற்ற ஒரு டிரெக்டர்ஸுக்கும் தெரியாது, அப்ரூவல் இல்லாமல் கொண்டே போட்டிருக்கணும் நாங்கள் எப்படி கலெக்ட் பண்ண போறோம் என்று சொல்லி 3 தேதி.
0: விளங்கவில்லை அது. என்ன 3 தேதி என்ன கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி போட்டிருக்கீங்க?
2: 3 தேதி பிரசிடென்ட்டும் செக்ரட்டரியும் ஒரு மெசேஜ் போடினம், அதாவது டிஜிஆர் அக்கவுண்ட்ல நாங்கள் மெம்பர்ஷிப் இருந்து காசு கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி. அது கூட போர்டுக்கு தெரியாது, போர்டு அப்ரூவலும் இல்லை. அது 3 தேதி. பிறகு 12 தேதி
0: நீங்கள் இந்த போர்டு என்று குறிப்பிடுவது சைவமன்ற நிர்வாக குழு. சைவமன்ற நிர்வாக குழுவிலே இந்த எஸ்சிசிசிஐ அமைப்பதற்கும் இந்த டிஜிஆரை எடுப்பதற்கும் 10 அங்கத்தவர்கள் அந்த குழுவிலே 11 பேர், அதுல 10 பேர் கையெழுத்துள்ளதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன கருத்து?
2: அவையில் என்ன சொல்லணும் என்று சொன்னால், அது 24-25 போர்டில் இருந்த வேள 10 பேர் கையெழுத்து வச்சு கொடுத்தவைய, அது 24-25ல். இது இப்ப என்னடா 26, அதாவது அந்த செப்டம்பர்ல அந்த போர்ட் மாறிட்டது. செப்டம்பர்ல போர்ட் மாறின உடனே இதுல வந்து 26 மார்ச்ல இப்ப இருக்கிற தலைவர், ஆனா செக்ரட்டரி அப்பவும் ஒரே ஆள் தான், இப்பவும் ஒரே ஆள் தான். செக்ரட்டரி மாறியல, பிரசிடென்ட் மாறிட்டது, ட்ரெஷரர் மாறிட்டது. அவைகள் போர்டுக்கு சொல்லாமல் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம், நீங்க அன்றைக்கு என்ன 200,500 நாங்கள் என்ன 250 அளவுல காசு சேர்த்துட்டோம் என்று சொன்னால், இப்படியான ஒரு பெரிய விஷயத்த போர்டுல கதைக்காமல் பிரசிடண்டும் செக்ரட்டரியும் கொண்டு போய் போட்டுட்டோம். இது தொடர்பாக நான் கேட்ட பேப்பர் ஒர்க் தரவில்லை. இந்த நிலைமையில 12 தேதி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு சொன்னால், நீங்கள் வந்து இதை கால் பண்ணுங்கோ, அதாவது எஸ்டிஎம்ஐ கால் பண்ணுங்கோ, டெம்பரரி டிஜிஆரை போஸ்ட் பண்ணுங்கோ என்று கேட்டும், அதுல 3 தேதி எஸ்டிஎம் நடக்கிறது என்று சொல்லியும் ஓட்டிங் நடந்திருக்கிறது. அதுல இன்டர்னல் ஆடிட் சேர்பர்சனும் போயிருந்திருக்கிறார். அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு மிட் நைட் செக்ரட்டரி சொல்றார், எனக்கு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது, அதால எனக்கு அது ஒன்றும் விளங்கல, அந்த மீட்டிங் முடிவு சரியில்லைன்னு சொல்லி. அதே போல அடுத்த நாள் தலைவரும் சொல்றார், அந்த அஜெண்டா ஐட்டம் போட இல்லை, ஆனபடியால அந்த மீட்டிங்ல எடுத்த ஓட்டிங் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி 5-4 சொல்லி ஓட்டிங் வந்துட்டது. அதுல 2 பேர் ஓட் பண்ணாம இருந்துட்டு நாம். அப்ப அந்த என்ன அவையில் கேட்டது உள்ளம்தான், டெம்பரரியா டிஜிஆர் அக்கௌண்ட போஸ்ட் பண்ணுங்கோ, 3 தேதி இப்ப 12 தேதி நடக்க போற இந்த மீட்டிங்க 3 தேதி வைக்கிறதுக்கு அப்பந்தடையத்தான் டிசைட் பண்ணினாவில் வைக்க சொல்லித்தான் அது வந்துட்டு. அந்த 2 பகுதியும் வாக்கெடுத்து இது வந்துட்டது ஒரு ஓட்டால். அப்ப ஒரு இந்த சைவமன்றம் வந்து ஜனநாயகத்தின் அத்திவாரத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கு, அதன்படி அவையில் அதை ஒத்துக்கொண்டு 3 தேதி அதை வச்சிருக்க வேணும். அதை செய்ய இல்லை. அதனால வேற பல காரணங்களால சேர்ந்து அந்த SCCC என்ற அமைப்பில் இருந்து 6 டிரெக்டர்ஸ் ரிசைன் பண்ணியே விட்டுட்டான். இப்ப உங்களுக்கு வழியா தெரியணும், சைவமன்றம் இருக்குது, சைவமன்றத்துல 11 டிரெக்டர்ஸ பொதுமக்கள் சில பேர் கம்பெடிஷன் இல்லாமல் சில பேருக்கு போட்டி இருக்கும், அதோட எலெக்ட் பண்ணி விடுகினோம். அந்த 11 பேரும் தான் SCCC-யும் டிரெக்டர்ஸ் சொல்லினோம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து வெரி வீக் அண்ட் ஆன ஒரு கான்ஸ்டிடியூஷனா. அதுல 6 பேர் விலகின உடனே இப்ப அங்க இருக்கிற கூடிய 5 டிரெக்டர்ஸ் தான் SCCC-க்கு இருக்கணும்.
0: 5 டிரெக்டர்ஸ் SCCC-க்கு இருக்கணும். ஆனா அதே வேளையில சைவமன்றத்தில இவர்கள் 11 பேரும் இருக்கணும்.
2: அப்போ சைவ மண்டலத்தில் பதினோரு பேர் இன்னும் இருக்குன்னு வேண்டாம் அது அவைகளுக்கு ஒழுங்காக ஒரு நாமினேஷன் போகும்போது கையெழுத்து வச்சு நாங்கள் சைவ மன்ற யாப்பு விதிகளின்படி நடப்போம் என்றெல்லாம் சொல்லி அவைகள் கையெழுத்து வச்சு தான் அதுக்குள்ள போயினோம் அதுக்குள்ள போன ஆட்களை நீங்க சொல்றீங்க அது எங்கே இருக்கிற ஒரு SCCயும் டிரெக்டர்ஸ் சொல்லி அப்ப அவைகள் ரிசைன் பண்ணிட்டேன் இனி அதுக்கு அப்பாயின் பண்ண முடியாது ஒரு தரையும் அப்ப இந்த இப்படி இப்படி அதாவது 24-25 இந்த இதை உருவாக்குறதுக்கு முதல் மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கவனும் நாங்கள் இப்படி ஒன்று உருவாக்க போறோம் உங்களுக்கு இது சம்மதமா ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் எடுத்த எல்லா ஒப்பீனியனும் நீங்கள் சிரிச்சுதான் அதுக்குள்ள போயினோம் அதுக்குள்ள போன ஆட்களை நீங்க சொல்றீங்க அது எங்கே இருக்கிற ஒரு SCCயும் டிரெக்டர்ஸ் சொல்லி அப்ப அவைய ரிசைன் பண்ணிட்டேன் இனி அதுக்கு அப்பாயின் பண்ண முடியாது ஒரு தரையும் அப்ப இந்த இப்படி இப்படி அதாவது 24-25 இந்த இதை உருவாக்குறதுக்கு முதல்

0: போங்கோ அவையில என்ன சொல்லணும்னு கேட்போம் அது வரைக்கும் இதை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அவையில மாட்டேன்னு சொல்லிக் கொள்ளதான் அந்த சைவ மன்றத்தில இருக்கிற கன்ஸ்டிடியூஷன் சிறப்பு என்று சொன்னால் இப்படியான காலகட்டங்கள்ல அந்த மெம்பர்ஸ்ல அஞ்சு விதமான மெம்பர்ஸ் கையெழுத்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லி இதை பொதுச்சபைக்கு கொண்டு வாங்கொண்டு கேட்டால் அது செய்ய வேணும் இப்படியானதெல்லாம் அங்க SCC-ல இல்ல அப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணி சந்திரன் செகண்ட் பண்ணி இன்னும் 61 பேர் கையெழுத்து வச்சு அஞ்சு வீதத்துக்கு கொஞ்சம் கூட அதால அந்த ரெசல்யூஷனை கொடுத்த உடனே இவளுக்கு கொஞ்சம் இனி இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இதை வைக்க வேணுமென்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு தினம் 24 மே மாதம் நாங்கள் கொடுத்தாங்க அந்த சொல்லி என்னென்னா இந்த இன்டர்னல் ஆடிட் கமிட்டி சொன்னது இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன் எடுங்கோ லோயர்ஸ் சொல்லுங்கோ வடிவ கவனிங்கோ 24 நாங்கள் கடிதம் கொடுத்த நாங்கள் 27 இவர்கள் கால் பண்ணி இருக்கணும் ஒரு லோயருக்கு 27 மூன்றாவது நாள் நடந்திருக்குது 29 பிரசிடென்ட் செக்ரட்டரி அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி போய் லோயர்ஸோட மீட்டிங் வச்சிருக்கணும் திருப்பி இதுக்குள்ள ஆகலம் மனவரத்துக்குரிய விடயம் என்று சொன்னால் 29 போய் மீட்டிங் எல்லாம் வச்சதுக்கு பிறகு June 4 கூட்டத்துல பிரசிடென்ட் சொல்றார் நாங்கள் வந்து ஒரு லீகல் அட்வைஸ் எடுக்க வேணும்னு சொல்லி அங்க போய் எல்லாம் சைவ மன்ற கன்ஸ்டிடியூஷன் SCC இந்த கன்ஸ்டிடியூஷன் நாங்கள் போட்ட இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இந்த மூன்றும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு இந்த மூன்று பேரும் பிரசிடென்ட் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி போய் மீட்டிங் வச்சுட்டோம் 4 இவ்வளவு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு முன்னால சொல்லப்படுது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் எடுக்க வேணும் என்று அப்ப போர்டு என்ன சொல்லுது நீங்கள் லோயர்கிட்ட என்ன கேட்க போறீங்கள் என்றதையும் ஆர்கிட்ட போக போறீங்கள் என்றதையும் எவ்வளவு காசு வருது என்றதையும் எங்களுக்கு சொல்ல வேணும்னு சொல்லி அப்ப சொல்லி இருக்கத்தானே வேணும் இல்லை இல்லை நாங்கள் உங்களை விட்டு போட்டோம் நாங்கள் போய் ஆல்ரெடி லோயர் எல்லாம் கதைச்சு எல்லாம் கொடுத்துட்டோம் வேலை நடக்குதுண்டு
1: நீங்கள் இந்த போர்ட் போர்ட் பேசுறது வந்து சைவ மன்றத்தின் தற்போதைய நிர்வாக சபையை சரி அப்ப ஒரு ஒரு விடயத்துக்கு போவதாக இருந்தால் ஒரு லோயர்டியோ இல்லாட்டி ஒரு விடயங்களுக்கு போவதாக இருந்தால் 11 பேரும் சேர்ந்து போகணுமா
0: இல்ல மெஜாரிட்டி ஏல போகலாம் ஜனநாயகம் தான் இப்ப நீங்க போட்டு
1: சில விடயங்களை செய்வதற்கு தலைவர் செயலாளர் அல்லது பொருளாளர் இப்படியான ஆக்கள்லாம் போவினம் இப்படியான விடயங்களை பேசுவதற்கு கிடைப்பதற்கு
0: போகலாம் அறிவியல்கிட்ட சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் இன்ன விஷயம் நாங்கள் செய்ய போறோம் இதுதான் நாங்கள் கேட்க போறோம் ஏன் அவங்களுக்கு கிளியரா வேலும் சொல்லி இருக்கணும் அதாவது 11 பேரும் சேர்ந்து 11 பேரும் அங்க லோயர்கிட்ட போக தேவையில்லை ஆனால் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றதை வந்து போர்டுல அப்ரூவல் எடுத்துக்கொண்டு பிரயமிச்சத்தை செய்திருக்கணும் அது மட்டும் இல்லை இப்ப அங்க அதை சொல்லப்படவே இல்லை அப்ப பவேர் சொல்லிடணும் இல்லையா அதாவது நீங்க என்ன கேட்க போறீங்க ஆறு லோயரை பிடிக்க போறீங்க இதுக்கு எவ்வளவு கோஸ்ட் வருது இல்லாட்ட கோட்டேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்குவோண்டு 4 போர்ட் கதைக்கேக்குள்ள ஆல்ரெடி தே மெட் லோயர் அப்ப என்ன நடக்கணும் சொன்னா 15 லோயர்கிட்ட இருந்து இந்த கடிதமும் வந்துட்டது 15 ஒரு முக்கியமான நாளா இருக்கு June 15 ஏன்னு சொன்னால் அன்றைக்கு இந்த 12 நடக்க போற SGM பேக்கேஜ் வந்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நாள் அப்ப என்ன ஃபைனலைஸ் பண்ணிருக்கு பண்ணினோம்னு சொன்னால் 3 ரெசல்யூஷனையும் போடுறது இந்த 3 ரெசல்யூஷன் சம்பந்தமாக என்னென்ன பாருங்க முந்தியெல்லாம் இப்படியெல்லாம் ஆக்கள் செய்யறது இல்லை இந்த மற்ற தற்போதுள்ள நிர்வாக சபையில உள்ள டிரெக்டர்ஸுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மையில வந்து எண்ணி இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் இந்த ரெசல்யூஷன் போட்டதுக்கு பிறகு நான் ஒரு அப்சர்வராக போய் அங்க இருந்தனாம் அப்ப அவங்க எண்ணுறாங்க எண்ணி 16 பேப்பர் நாங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த மெம்பர்ஸுக்கு அனுப்ப போறோம் என்று சொல்லி எல்லாரும் கையெழுத்தும் வைக்கக்குள்ள பிரசிடென்ட் தூக்கி போடுறார் இதுதான் லோயர்கிட்ட இருந்து வந்த லெட்டர் அந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் ஷாக்கா போயிட்டு அது பெரிய ஒரு அதிர்ச்சி என்னப்பா நாங்கள் நீங்கள் கோட்டேஷன் எடுத்துட்டு வாங்கோ யார் லோயர்கிட்ட போறீங்க என்ன லோயர்கிட்ட கேட்க போறீங்கன்றத கேட்டிருக்கேக்குள்ள இது லோயரின் ஒப்பீனியனே வந்து இறங்கிச்சது அப்ப அங்க பிரச்சனை தொடங்கிச்சது ஒரு ஆள் சொல்றாரு காசு பே பண்ண இயலாது நீங்கள் எப்படி போன நீங்கள் இது இதுக்குள்ள சேர்க்க இயலாது அப்படி என்றெல்லாம் செய்து கடைசியாக அது அனுப்புறது இல்லைன்ட்டு அந்த 16 பேப்பர் தான் அதால தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முறை 2 என்வலப் வந்தது ஒன்று வந்து SGM மெம்பர்

0: டைரக்டர்ஸ் எல்லாரும் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணின பேக்கேஜ் மற்றது வந்து மூன்று பேர் அனுப்பினது பிரசிடென்ட் செக்ரட்டரி அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி அனுப்பின லீகல் ஒப்பீனியன் எவ்வளவு செலவென்று தெரியுமோ 7400க்கு மேல பேவண்டிப்பட்டிருக்கு இதுக்கு இந்த ஒரு பீஸ் ஆஃப் இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த ஒப்பீனியன் எடுக்கிறாரு எங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால் எனக்கும் இன்னும் ஒரு $1000 கொடுத்து இன்னும் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இட்ஸ் ஒன்லி அன் ஒப்பீனியன் இட் இஸ் நாட் எ கோர்ட்ல நடந்த ஒரு வேர்டிக்ட் இல்ல ஆனபடியால நான் என்ன சொல்றேன்னு சொன்னால்
1: சரி இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதுல என்னென்னால் சைவ மன்றத்துக்கு வந்து இந்த டிஜிஆர் முதல்ல ஆரம்பத்துல இருந்தது பிறகு இல்லாம போயிட்டது பிறகு திருப்பி இப்ப 24வது ஆண்டு சட்டத்தின்படி இந்த ரிலிஜியஸ பிரைமரியா இருக்கிற ஸ்தாபனங்களுக்கு இந்த டிஜிஆர் எடுக்க இயலாதுன்ற சட்டத்தை கொண்டு அரசாங்கம் கொண்டு இருக்குது இப்ப இந்த SCCC வந்து அதை செகண்டரி அதாவது சைவமன்றத்தின் செகண்டரி அமைப்புன்னு சொல்லி போய் கிரியேட் பண்ணி அந்த டிஜிஆரை எடுக்கிற வசதிகளை செய்து இதை அந்த கட்டிடத்தை துரிதப்படுத்துறதுக்கான தான் இப்படி செய்திருக்கிறோம்னு சொல்லிதான் இப்போ இதில் என்ன அதாவது என்ன ஏதாவது இப்போ நீங்கள் இதுக்கு எதிராக நிற்பதற்கான என்ன தவறு இருக்கின்றது அதாவது இப்போ இந்த இந்த இது வந்து ஏதாவது பாதகமாக இந்த இந்த அமைப்பு வந்து சைவ மன்றத்துக்கோ அல்லது கோயிலுக்கோ ஏதாவது பாதகமான விளைவை கொடுக்க போகின்றதா என்று கேட்டால் நீங்கள்
2: சொல்வீர்கள் அதுதான் அதுதான் சரியான கேள்வி என்ன நடக்க போகுது என்றால் அந்த முதல் டிஜிஆர் அவை ரிஜெக்ட் பண்ண காரணங்கள் என்னென்று கணபேருக்கு தெரியாது அந்த காரணங்களால் தான் அவைக்கு திருப்ப திருப்ப கேட்டு ரெண்டு தரம் கேட்டு அது கிடைக்கவில்லை அதுபடியால் ஏடிஓ வந்து சொல்லிச்சு உங்களை நம்பி நாங்கள் டிஜிஆர் கொடுக்க முடியாது இதுக்குல யார் அவருக்கு சொன்னதோ அல்லது ஒஃபிஷியலா சொன்னதோ தெரியாது நீங்கள் இன்னொரு சப்சிடரி அப்பாம் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு டிஜிஆர் தரம் என்று டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்க முடியும் நான் நினைக்கல அவர் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் எழுத்துல ஒன்றும் இல்லை ரைட் ஸோ இந்த டிஜிஆர் பெற்ற விதம் ஒரு சப்சிடரியை ஃபார்ம் பண்ணி பெற்ற விதம் எங்கள் மெம்பர்ஸை மாத்திரம் மாத்திரமல்ல ஏடிஓவுக்கும் ஒரு முரண்பாடான செயல் என்று தெரிகிறது அவங்களுக்கு விளங்குமா இது இந்த விளங்குமா அல்லது அவர் தெரியுமா இப்படி ஒரு டிஜிஆரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அதே டிஜிஆரை ஒரு சப்சிடியை ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு விளக்கங்கள் கூறி சைவத்தை முதல்ல அகற்றி காட்டி ஒரு படம் எடுத்து ஒரு ஏற்பாடு வந்து டிஜிஆர் எடுத்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடக்கிற அந்த மாறுபாடு ஏதாவது வந்தால் எங்களுக்கு தான் இழுக்கு எங்களுக்கு தான் கஷ்டம் வரும் என்றால் நீங்கள் எண்களை ஏமாத்தி நான் அங்கே தர முடியாதுன்றதை இங்கே தர பண்ணியிருக்கிறீங்க இதுதான் இதுதான் இந்த வேதனைய புலை நடக்கக்கூடும்
1: இது வந்து ஒரு கம்பெனி கீழே செகண்டரி கம்பெனி உருவாக்குறது வந்து பல கம்பெனிகள் இங்கே உள்ள பல கம்பெனிகள் ஆஸ்திரேலியா சட்டத்தின் கீழே பல கம்பெனிகள் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இவியல் செய்திருக்கணும் என்று சொல்லி அதனுடைய லோயருடைய அந்த அந்த விளக்கங்களையும் அதில் இணைச்சிருக்கணும் அது ஏடிஓ மற்ற அமைப்புகள் அதை பார்த்து தான் அந்த அமைப்புக்கு இந்த ட்ரிபிள்சி என்பதற்கு டிஜிஆர் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அதில் அவைகள் அந்த போயிருக்கிற முறை நான் நினைக்கிறேன் என் அரசாங்கத்தை சும்மா மாத்தேயில அது ஒரு விஷயம் எடுக்கல டிஜிஆர் எடுக்கல சும்மா தாங்கள் நெஞ்ச மாதிரி சொல்லி போட்டு எடுக்கலாது ஆகவே அவர்கள் அதெல்லாம் பார்த்து சரியாக இருந்தால் தான் கொடுப்பினோம் அப்போ அந்த SCCC குடுபட்டு இருக்குது ஆனால் அது வந்து அண்ட த செகண்டரி அமைப்பாக வருகுது சைவமன்றத்தினுடைய நிர்வாக குழு தான் அந்த குழுவுக்கு இருக்க போகுது என்று அவர் சொல்லிடும் அப்ப இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க
2: இல்ல தவறு என்னவென்றால் இந்த ரிஜெக்ட் பண்ண அந்த விஷயத்தை இதை இந்த டிஆர் கேட்கும் பொழுது அவைக்கு அறிவித்தார்களா இவர் அவை அறிவித்தார்களான்றது எங்களுக்கு தெரியாது நான் நக்கல் அறிவிச்சிருப்பார்கள்
1: எனக்கும் தெரியாது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப நீங்கள் அந்த அதுகளில் கூட ஈடுபட்டீங்க இப்ப என்னென்றால் இப்ப சைவ மன்றத்தினுடைய செகண்டரி அப்ப சைவ மன்றம் அங்க மென்ஷன் பண்ணப்படுது சைவ மன்றத்தினுடைய செகண்டரி அமைப்பு இது இந்த அமைப்பு கல்ச்சரலை முதன்மை விடயமாக கல்ச்சரலை முன்னெடுக்கின்றது என்று அவர்கள் அதிலே போட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவிலே போட்டிருக்கின்றார்கள் அப்ப அது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா
2: அது யாருக்கு
1: இப்ப நாங்க அதாவது அரசாங்கத்துக்கு
2: அரசாங்கம் அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஏடிஓ கட்டாயம், ஏன்னா நான் பார்த்துருக்கேன்னா அந்த ரெண்டு விதத்துல ரெண்டு தரம் திருப்ப திருப்ப கேட்டு அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணங்கள் காட்டி இருக்கிறாங்க. அந்த காரணங்களையும் அந்த ரிஜெக்ட் பண்ண விதத்தையும் பார்த்தால் அதுல அவ சரியான ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறாங்க. இப்ப அந்த 24 தேதி வந்தது, இந்த 24 இயர்ல ஜூன்லயோ அங்கோ அத இந்த இந்த இதை ஃபார்ம் பண்ணி போய் கேட்டுருக்கேன். இதுக்கு இதுக்கு தான் எங்களுக்கு தேவை. தேவன் மென்ஷன் தி நாங்கள் அந்த இது அவங்களுக்கு தெரியாம இருக்க கூடும். இப்படி நாங்கள் கேட்டு நீங்கள் தரவில்லை, ஆனபடியால் அதை சொல்லி பே சொல்லி நம் அவங்களுடைய அட்வைஸின் படிதான் நாங்கள் இந்த சப்சிடியை ஃபார்ம் பண்ணாங்கள். அப்படி ஃபார்ம் பண்ணாலும் ஏன் எங்கள்கிட்ட மெம்பர்ஸ்கிட்ட வந்து கேட்டுக்காமல் நேராக போயிருக்கிறேன். ஒரு மீட்டிங் கூப்பிடுறதுக்கு என்ன கஷ்டம்? வந்து அந்த மீட்டிங்ல வேறு நாங்கள்லாம் எல்லாரும் மோமெண்ட் தான் சொல்லி போகணுங்கோ, ஆனால் போய் சொல்லாதேங்கோ, உண்மையை சொல்லி கேளுங்கோ.
1: நீங்க சொல்வதை வைத்து பார்த்தால், அதாவது இது ஒரு நல்ல விடயம், இந்த விடயத்தை செய்வதற்கு நாங்கள் மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு போட்டு செய்திருந்தால் நல்ல மட்டும் கூறுகின்றீர்கள். சரி, இவர்கள் கேட்காமல் செய்து விட்டார்கள். ஆனால் விடயம் நல்ல விடயம், அப்ப ஏன் இதை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன?
2: அதான் மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்கிறார். Did it justify the mean? No. And then ennudaiya vilakkam.
1: Okay.
2: Adhe nerathila pidichavadiyal ipdi seidhavadiyal aabathukal irukkindrana. Avaiya naangal kadapidippu kashtama irukkum.
1: Thiruthavan.
2: Kattayam thiruthi nermiyaakka venum.
1: Sari. அப்ப இந்த எலெக்ஷன்ல இப்ப வரப்போறோம், சாரி எலெக்ஷன் இல்ல, இந்த கூட்டத்துல ஸ்பெஷல் கூட்டத்துல நீங்கள் என்னத்தை கேட்கின்றீர்கள்? ஏனால் மக்கள் வந்து அந்த ஓட்டளிக்கும் போது நீங்கள் என்னத்தை கேட்கின்றீர்கள்? மக்கள் என்ன என்னத்தை வாக்களிக்க வேண்டும், அதை
2: விளங்கப்படுத்துங்களேன். அவை வந்து மக்களுக்கு மறைச்சு போய் அந்த அடுத்தபடியால் மக்கள் ஆதரவு தரமாட்டோம் என்ற காரணத்தெல்லாம் வரையில ஆதரவு தருவார்கள் கட்டாயம் வந்திருப்பார்கள். ஆதரவு தரமாட்டார்கள் ஆனவுடைய சொல்ல தேவையில்லை, சொல்லாமல் நாங்கள் போய் இதை எடுத்து முடிச்சிட்டோம் என்றால் அவை எல்லாரும் வாய்ப்பதி கொண்டு இருப்பினர் என்ற எண்ணத்துல தான் அந்த நிர்வாக குழு செய்திருக்கிறது. இப்ப இடையில வந்த நிர்வாக குழு நான் அதுக்காக அவைய தாக்கவில்லை. ஆனா இந்த நிர்வாக குழுவாவது பவராஜ சொல்ற மாதிரி எங்கள்கிட்ட வந்து இப்படி ஒன்று நடந்திருக்கு, இப்படி நட எதை செய்வோம், இதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வழிகளை வகுப்போம் என்று அதை செய்யவில்லை. இவ ஆனா இப்ப மீட்டிங் வரையினம் அது அதால் தான் காசுங்களுக்கு வருது என்று அவைக்கு யாருக்காவது சொல்லியிருக்கேன். என்ன காரணத்துக்காக இந்த காசு பாவிக்கலாம் என்று இல்ல, எங்களுக்கு மோஸ்ட் பீப்புளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவங்க சொன்னது அந்த மெயின்டெனன்ஸுக்கு தான் இந்த காசு பாவிக்கலாம், நாட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸுக்கு, நாட் ஃபார் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கை நடத்த முடிக்கிறதுக்கு அந்த காசு பாவிக்க முடியாது. இந்த விஷயத்துக்கு பாவிக்கக்கூடியதுக்கு செய்யப்படாது அளிக்க அதுவே சொல்லாம இருக்கிறோம்.
1: சரி, அப்ப இந்த இந்த இந்த கூட்டத்திலே பவராஜா உங்களுடைய நீங்களும் இரண்டு பேரும் சைன் பண்ணி கொடுத்ததே மூன்றாவது ரெசல்யூஷன்ல மூன்றாவது விடயமாக போட்டிருக்கிறார்கள். அதிலே நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் வாக்காளர்கள் என்ன செய்ய?
0: நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால் இந்த ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் சந்திரனும் நானும் சேர்ந்து போடேக்குள்ள ஃபவுண்டர் மெம்பர்ஸ்ல ரெண்டு பேர் போடினோம். அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த சப்சிடரி இருக்குத்தானே, இந்த சப்சிடரிய வந்து ஜிஎஸ்எம் கன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு பேர் அமெண்ட் பண்ணி கொண்டு வாங்கோன்னு சொல்லி, அதுதான் அந்த ஆனா அதில் என்னுடைய நோக்கம் எனக்கு இந்த கம்பெனியே தேவையில்லை இதை மூட வேணுமென்றதான் என்னுடைய விருப்பமும் அதைத்தான் நான் மக்களுக்கு முன்வைக்கிறேன் அதாவது நான் போட்ட ரெசொல்யூஷனுக்கு நீங்கள் எகெயின்ஸ்டா வாக்களியுங்கோ நோ என்று சொல்லுங்கோ அதே போல ஓர்டினரி ரெசொல்யூஷன் போட்டிருக்கிறோம் அதுக்கும் நோ என்று சொல்லுங்கோ ஏனென்று சொன்னா நான் சொல்றேன் எங்களுக்கு சைவ மன்றத்துக்கு இந்த இப்படியான ஒரு கம்பெனி தேவையில்ல நான் இன்னும் அந்த டீச்சர்ஸுக்குள்ள போகையில நீங்கள் அதை பாத்தீங்களேன்னு சொன்னா அதாவது ரெண்டு விதம் ஒன்று இப்ப சந்திரன் சொன்ன மாதிரி அதாவது பில்டிங் ஒன்று பிரகார மெயின்டெனன்ஸ் தெரப்பி ஃபங்க்ஷன் ஆபரேஷன் இதுல வந்து ஒரு சாதாரணமா இருந்து யோசிச்சு பாருங்க சைவ மன்றம் ரிலிஜியஸ் பாடி என்றபடியாக நாங்கள் உங்களுக்கு டிஜிஆர் தரமாட்டோம் என்று சொல்லி இருக்கேக்குள்ள அந்த காணி அந்த பில்டிங் இருக்கிற ஃபுட் பிரிண்ட் வந்து சைவ மன்றத்தின் உறுதி அந்த டி அந்த டிஏ வந்து சைவ மன்றத்துக்கு கிடைச்ச டிஏ மற்றது முதலாவது கான்ட்ராக்டுக்கு பே பண்ணினது சைவ மன்றத்தின் காசு அப்ப நீங்கள் டிஜிஆர்ல வாங்கி அந்த காசை எப்படி சைவ மன்றத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் பாவிப்பீங்கள் வேற ஒண்ணும் தேவை நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு நான் டிஜிஆர் தரமாட்டேன் அவன் சொல்லியிருக்கிறான் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க சப்சிடரி ஃபார்ம் பண்றீங்களோ ஓகே நீங்க சப்சிடரி ஃபார்ம் பண்ணினால் உங்களுக்கு ஒரு லேண்ட் நீங்களே ஒரு டிஏ போட்டு நீங்களே ஒரு புது பில்டிங் கட்டேக்குள்ள அவன் வாய்ப்பு ஏற்றியோ ஒன்றும் சொல்ல போறது இல்லை ஆனா நீங்க என்ன செய்யறீங்க என்றால் சைவ மன்றத்தின் காணி சைவ மன்றத்துக்கு கிடைச்ச டிஏ சைவ மன்றத்தின் காசுல தான் வேலை தொடங்கினது இப்ப நீங்கள் சொல்றீங்களா அதாவது இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் கிளியர்ல கேட்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு வசனம் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேன் லீகலி பி யூஸ் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிஎஸ்எம் கல்ச்சரல் ஹோல் ப்ரொஜெக்ட்ன்னு சொல்லி எங்க வீடு இது கான்சர் பண்ணின வீலாண்டு கேளுங்க இல்ல இதனாலதான் நான் கேட்டு நான் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி வர்ற 7ஆம் தேதி 6 மாதம் ஆக போது இன்னும் போய் பாக்குறது என்ன கொப்பி கேட்க இல்ல போய் பார்க்க போறோம் நீங்க போட்ட அப்ளிகேஷனை எங்களுக்கு காட்டுங்க நீங்க என்ன கேட்டுறீங்களா சோ ஆனபடியால் தான் நான் என்ன சொல்றேன் இது ஒரு பகுதி மற்ற நீங்கள் அந்த கன்ஸ்டிடியூஷனை போய் பாத்தீங்களேன்னு சொன்னால் அத போல வீக்கான கன்ஸ்டிடியூஷன் இல்லை அந்த ரெசல்யூஷன் அந்த அதாவது ஓர்டினரி ரெசல்யூஷனை போட்டிருக்கணும் அவையலே சொல்லினோம் அப்படி என்றால் அந்த அந்த ரெசல்யூஷனுக்கு எழுதின குறிப்பில த எஸ்சிசி கன்ஸ்டிடியூஷன் மே பி அமெண்டட் டு ஸ்ட்ரென்தன் கவர்னன்ஸ் டிரான்ஸ்பெரன்சி அண்ட் கம்ப்ளைன்ஸ் அப்ப அந்த ரெசல்யூஷனை போட்டாக்களே சொல்லினோம் அதுல கவர்னன்ஸ் குறைவு டிரான்ஸ்பெரன்சி குறைவு கம்ப்ளைன்ஸ் குறைவுன்னு சொல்லி நாளைக்கு 12ஆம் தேதி எங்களோட எஸ்டிஎம் நடக்க போகுது அந்த எஸ்டிஎம் நடத்துறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் வந்திருக்கோம் 280 பேர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் எஸ்டிஎம் வைக்கலாம் அதுக்கு குறைஞ்சா வைக்கவே முடியாது ஆனால் அந்த எஸ்டபிள்சியில கோரமே தேவையில்லை என்று எழுதி வச்சிருக்கிறது அதாவது எஸ்டபிள்சியில நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சைவமன்ற மெம்பர்ஸ் போய் இருக்கலாம் பார்க்கலாம் வேணுமென்ற கதைக்கலாம் ஆனா ஓட் பண்ண இயலாது அப்ப இப்படியான ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து தொடங்கினதை வந்து சைவம் தமிழ் முருக வழிபாடு தொடங்கின நாங்கள் நாங்கள் அந்த அந்த ஹோல் அப்ரூவ் பண்ணப்பட்டது வந்து இந்த எஸ்டிபிள்சியால காசு வரும் நாங்கள் டிஜிஆர்ல எடுத்து கட்டுவோம் என்று அது மெம்பர்ஸ் அப்ரூவல் கொடுக்கவில்லை நாங்கள் சிலவன் சரியா ஒனஸ்டா காசு சேர்த்து அந்த பில்டிங்கை கட்டலாம் இதுல போய் நாங்கள் அம்பிட்டோம் என்று சொன்னால் அவன் இப்ப சொல்லப்படுறது லோக்கப் ஸ்டேஜுக்கு போறதுல 2 மில்லியன் சேவ் பண்ணலாம் என்று சொல்லி டாக்ஸ் ஆபீஸ் பாஞ்சு ஃபைன் பண்ணினார் என்றால் அவர் 2 மில்லியனுக்கு மேலான ஃபைன் பண்ணலாம் அப்ப யூ ஹேவ் டு கம் கிளீன் இல்ல இல்ல நான் தலைவர்கிட்ட கேட்டனான் நீங்க டாக்ஸ் ஆபீஸுக்கு எழுதுங்க இதுல எடுக்கிற காசை வந்து நாங்கள் சைவ மன்றத்தின் பில்டிங்குக்கு பாவிக்கலாம் என்றார் ஓ நான் கேட்கிறேன் என்றார் இப்ப நான் சொன்ன கேட்க வேண்டாம் எழுதுங்கோ எழுத்துல எழுதி கேட்டு போட்டு எனக்கு ரிப்ளை காட்டுங்கன்னு சொன்னலாம் அதனபடியால ஏன் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் சைவ மன்றத்துக்கு நாங்கள் எங்கட இந்த கோயில் நல்ல அழகான கோயில் உலகத்திலேயே எல்லாராலும் போற்றப்படுகிற கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இந்த ஹோலை வச்சு நாங்கள் அதுல சைவம் தமிழ் முருக வழிபாடு அதோடு சேர்ந்த கலை நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொண்டிருக்கலாம் இப்படி ஒரு அமைப்பை செய்து அதுக்குள்ள போய் குழப்பம் அடைஞ்சு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த SCC என்ற அமைப்பு வந்து எங்கட கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்காமல் இருக்கிறது அது தான் ரெசல்யூஷன்ல போட்டுருக்கோம்
1: ஓகே அப்ப அதுக்கு தான் அந்த அந்த அந்த கூட்டம் வருகின்றது அந்த கூட்டத்திலே மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் ஆனால் ஆனால் அவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் என்னவென்றால் இதை நானும் சில வேளைகளிலே ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது இந்த சைவமன்றத்தினுடைய காலங்காலமாக நடந்து கொண்டு வர போர்ட் ஆஃப் மெம்பர்ஸினுடைய கூட்டங்கள் ஒரே குளறுபடியாகவும் ஒரே இந்த இந்த நிலைமை இந்த வருடம் மட்டுமல்ல இந்த கட்டிடத்துக்காக மட்டுமல்ல இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது குருக்கள் வந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு விடயத்துக்கும் இது நடந்து கொண்டுதான் வருகின்றது போர்டிலே உள்ளவர்கள் தாங்கள் நிச்சயமாய் ஒவ்வொரு போர்டும் செய்து கொண்டே போகின்றது பிறகு சத்தம் போடுவீர்கள் பிற திருப்பியும் அதே ஆக்கலாம் வருவார்கள் பிற திருப்பியும் அதே அதே அடுத்த வருடம் அதே விடயம் நடக்கும் ஆனால் இப்படியே போய்கொண்டிருக்கின்றது மற்றது இன்னொரு விடயத்தை அவதான நான் ஒரு அவதானியாக அவர்கள் அவர்கள் கூறியிருந்தார்கள் இப்பொழுது யங் ஜெனரேஷனாக நாங்கள் இதை பலவற்றை ஆராய்கின்றோம் இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள கம்பெனிகளை பார்த்து அதை அதை போன்று சில விடயங்களை துரிதப்படுத்துவதற்காகத்தான் இவற்றையெல்லாம் செய்கின்றோம் இதெல்லாம் சைவமன்றத்திற்கு கீழ்த்தான் எல்லா கட்டுப்பாடும் பெறப்போகின்றது சைவமன்றத்தினுடைய அங்கத்தவர்கள் மாத்திரம்தான் இந்த டிசிசியில இந்த TCCயிலேயும் அங்கத்தவர்களாக இருக்கலாம் என்று கூறித்தான் இதெல்லாம் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இதை இதை இதை க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் அந்த மீட்டிங்கிலே கேட்கப் போகின்றீர்கள் என்று ஆனால் அரசாங்கம் கொடுத்த 3.5 மில்லியன் அதுக்குள்ளே இப்பொழுது இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் எனக்கு முற்றுமுள்ளாக தெரியவில்லை என்ற அந்த நான் அறிக்கை ஒன்று நான் பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் கூறியிருந்தார் தலைவர் கூறியிருக்கின்றார் அன்றைய வானொலி பேட்டியிலே கூறியிருக்கின்றார் 3.5 மில்லியன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது இருக்கின்றது அதை தவிர சேர்த்த காசு இருக்கின்றது இதை க்ளோஸ் பண்ணினால் இவையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு ஃப்ரீஸ் நிலைக்கு வரப்போகின்றது ஆகவே இந்த இந்த இந்த இந்த கட்டிடம் கட்டப்பட முடியாத ஒரு நிலைமைக்கு வரப்போகின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் அப்ப இதுக்கு என்ன என் மறுமொழி
0: இல்லை இல்லை அதாவது டிஜிஆர்ல காசு வருது என்று சொல்லி எங்கட கவர்மெண்ட் காசு கொடுக்கே இல்லை அவங்க அவங்களுக்கு இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தா அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க ஏன்னா ஏன் இந்த சிக்கல் கூட நாங்க போய் டொனேஷனை கொடுக்கணும்னு சொல்லி அது இல்லை இஷ்யூ இந்த அவையல் வந்து சைவ மன்றத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு இந்த SCC அந்த அந்த பேனர் அதாவது இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு கதைச்ச மேடைக்கு பின்னாலே இருந்த பேனர்ல இருந்த பேர் வந்து சிட்னி முருகன் கல்ச்சரல் கம்யூனிட்டி சென்டர் என்று சொல்லி
1: இல்ல இது இப்ப சிட்னி இப்ப சிட்னி சைவ மன்றத்தினுடைய அமைப்பு தானே இது
0: அதாவது சைவ மன்றத்தின் சப்சிடரி என்று சொல்லித்தான் இத தொடங்கி இருக்கணும் அந்த எங்களை பொறுத்தளவுல அந்த சப்சிடரி வந்து எப்ப தேவை உங்களுக்கு என்று சொன்னால் சைவ மன்றம் இந்த ஹோல் எல்லாத்தையும் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நீங்க போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஆபரேட் பண்றது அப்ப அப்ப அவனுக்கு தெரியும் இவங்க கட்டிடம் கட்டுறதுக்கு கேட்கல கட்டிடம் கட்டுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களை ஹோலுக்கு பின்னால ஒரு ஹால் இருக்குது அந்த அதுவும் ஒரு கல்ச்சுரல் தமிழ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் என்று சொல்லித்தான் அதுக்கு பேர் கொடுத்து நாங்கள் கட்டி அது முடிச்சாச்சு மாறுபடியால இதை வந்து நாங்கள் சாதாரணமாக சைவ மன்றத்தின் காசுல கவர்மெண்ட் கொடுக்குற காசுல எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த கட்டிடத்தினதா சைவ மன்றத்துக்கு சொந்தமான கட்டிடத்துக்கு ஆபரேஷனல் பர்பஸுக்கு என்று சொல்லி சப்சிடரியை கேட்டால் அது ஒரு கதை இது வந்து எங்க புலம்புது என்று சொன்னால் சைவ மன்றத்துக்கு சொந்தமான காணி சைவ மன்றத்தின் டிஏ சைவ மன்றம் கட்டினதுல கொண்டு வந்து டிஜிஆர் காசால நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டது ஓகே ஏடிஓ ரூலிங்க எடுத்து காட்டுங்கோ அவன் ஓமெண்ட் சொல்றான்னு சொல்லி அடுத்தது நீங்க சொன்னீங்க இந்த கொடுத்த காசு என்ன செய்யறன்னு சொல்லி கொடுத்த காசுக்கு வந்து நீங்கள் அப்படி இத 75% ஆஃப் த மெம்பர்ஸ் இதுக்கு ஆதரவு அளிக்காமல் இதை வைண்ட் அப் பண்ண வேணும் என்ற ஒரு கட்டம் வரையக்குள்ள ஏடிஓக்கு எழுதலாம் இப்படி நாங்கள் செய்த நாங்கள் மெம்பர்ஸ் கிட்ட கேட்காமல் செய்த நாங்கள் மெம்பர்ஸ் வந்து தங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி இருக்கலாம் ஆனபடியால சேர்த்த காசை வந்து நாங்கள் எங்களுக்கு பாவிக்கிறக்கு தயவு செய்து ஒரு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரைவேட் ரூலிங் என்று சொல்லி அதை கேட்கலாம் அப்படியால அந்த அந்த காசு அநியாயமா போகும் என்று கூட நீங்க சொல்ல முடியாது அதே நேரம்
1: ஆனால் பவராஜா நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் ஒரு முறை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் பிறகு நீங்கள் இப்படி கேட்பது போல எல்லாம் செய்ய முடியாது ஆனால் அதற்கு ஒரு வேறு வழி இருக்கின்றது அதாவது என்னொரு ஆர்கனைசேஷன் இப்போ காரணமாக துர்கே மனாலயம் இந்த டெக்ஸ் டிஜிஆரில் இருக்கின்றது, அப்படி ஒரு ஒரு அமைப்புக்கு அதை கொடுக்கலாமே ஒழிய நான் இது என்னடா இது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிய அமைப்பாக வந்துவிட்டது. ஆகவே எங்களுடைய தவறுக்காக நாங்கள் அவர்களிடம் போய் திருப்பி மாற்றும்படி கேட்பது என்பது நடைமுறை சாத்தியம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
0: இல்ல அது அது அது முழுக்க முழுக்க உண்மை. இந்த SCCC என்ற கன்ஸ்டிடியூஷன்ல கடைசியா வைண்ட் அப் க்ளோஸ் இருக்குது. அந்த வைண்ட் அப் க்ளோஸ் படி இதை வைண்ட் அப் பண்ணக்குள்ள இந்த காசை வந்து நிச்சயமாக சைவ மன்றத்துக்கு கொடுக்க முடியாது. அது மட்டுமில்ல, சைவ மன்றம் போன்ற ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுக்க முடியாது. எங்க கொடுக்கலாம் என்றால் தமிழ் வளர்க்கின்ற கலை வளர்க்கின்ற கழகங்கள், மன்றங்கள், ஒலிபரப்பு நிலையங்கள் இவற்றுக்கெல்லாம் கொடுக்கலாம்.
1: அதாவது
0: தாராளமா செய்யலாம். ஆனா நாங்கள் என்ன சொன்னா அது அதோடைய நிப்பாட்ட வேணும். அதை வந்து சைவ மன்றத்தின் நிலம் சைவ மன்றத்தின் கட்டிடத்துக்குள்ள போட்டு சைவ மன்றத்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பைனான்சியல் டிஃபிகல்டில போடாதேங்கோ என்றதுக்காண்டித்தான் இப்ப இந்த இந்த ஸ்டேஜிலேயே இதை நிப்பாட்டி விட்டால் நல்லது.
1: நேரம் சரியாகிவிட்டது, இன்னும் ஒரு நிமிடம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிறைவு செய்யலாம். அதற்கு முன்பு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்க.
0: ஆம், இது ஒரு விரும்பத்தக்க விடயம் அல்ல. இருந்தாலும் எங்களோட சைவ மன்ற கன்ஸ்டிடியூஷன் சைவ மன்றத்தையும் சிட்னி முருகன் கோயிலையும் காப்பாற்றுவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை செய்ய வேண்டாம், அதன் மூலம் இந்த SCCC-யை சைவ மன்றத்துடன் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி இந்த இரண்டாவது மூன்றாவது ரெசல்யூஷன்களுக்கு அதாவது சைவ மன்ற அங்கத்தவர்கள் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள்.
1: நன்றி திரு பவராஜா.
2: மேற்கொள்கிறேன் என்றாலும் எனது எண்ணம் வந்து இந்த டிஜிஆர் ஸ்டேட்டஸ் எப்படியாவது ஏற்கத்தக்க வகையில மாத்த முடியும் என்றால் அதுதான் பெஸ்ட்.
1: வைத்திருக்க வேண்டும், அதான் வைத்திருக்க வேண்டும், அதை
2: வைத்திருக்க வேண்டும். அது அதை வந்து முறையான வழியாக பாவிக்கிறதுக்கு வழி இருக்கிறதுக்கு நாங்கள் தேட வேணும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக அந்த மாற்றங்கள் ஏதாவது செய்து கன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது செய்ய மாட்டா செய்து அதை வைத்திருக்க வேண்டும். நன்றி, நன்றி திரு சந்திரன் அவர்களே, நன்றி திரு பவராஜா. இந்த இந்த நேரத்திலே வந்து இதை இந்த விளக்கத்தை அழகாக தந்ததுக்கு நன்றி.
2: நன்றி, தேங்க்யூ.
1: அன்னையர்களே, இது சிட்னி சைவ மன்றத்திலே ஒரு புதிதாக அதன் செகண்டரி அமைப்பாக ஒரு அமைப்பு SCCC என்று சிட்னி கல்ச்சரல் அண்ட் கம்யூனிட்டி சென்டர் என்று ஒன்றை ஆரம்பித்து அதற்கு டிஜிஆர் எடுத்து இப்பொழுது அதை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கூட்டம் வருகின்றது, ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் வருகின்றது. அந்த மீட்டிங்கிலே வந்து வாக்காளர்கள் அங்கத்தவர்கள் வந்து வாக்களிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய கலந்துரையாடலை இத்தோடு
3: 98.5 2 FM. The Geely MacArthur End of Financial Year Demo Clearance is on. Purchase any demo Geely this June and enjoy 3 years free scheduled services, $2,000 trade-in bonus and free premium paint. Don't miss your chance to secure exceptional value across the Geely SUV range, including the all-electric Geely EX5 and super hybrid Starray EMI. Offer ends June 30th. Get yours at Geely MacArthur today. Terms and conditions apply. MD5411.
4: 2000's station sponsor.
5: Just moved from overseas? Start banking like a local with ANZ. We're one of Australia's biggest banks, and we're chosen by millions. For customers living in Australia, available in English only. Consider if right for you. Eligibility criteria and T&Cs apply.
4: 2000's station sponsor.

0: வணக்கம். தமிழ் முழக்கத்தின் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சேனா பாஸ்கரன். வவுனியா முன்னாள் முதல்வரின் பதவி நீக்கம் தொடர்பான வடக்கு ஆளுநரின் வர்த்தமானிக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு. ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவிப்பு. தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதிகள் தமிழக முதல்வர் விஜயுடன் முக்கிய சந்திப்பு. அமைச்சர் விஜித ஹேரத்துடன் ஆனந்த சங்கரி சந்திப்பு. நிதி பிரதி அமைச்சர் சீனா எக்ஸிம் வங்கி பிரதிநிதிகள் சந்திக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். பூஜித் ஜெயசுந்தர நிலந்த ஜெயவர்த்தன கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. தமிழ் முழக்கத்தின் செய்திகள். விரிவான செய்திகள். பவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் காண்டீபனை பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு பவுனியா மேல் நீதிமன்றம் எதிர்வரும் ஜூனை 15 வரை இடைக்கால தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்குட்படுத்தி மனுதாரரான முன்னாள் முதல்வர் காண்டீபன் தொடுத்த வழக்கு நேற்று பவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சயந்தன், சட்டத்தரணி தயாபரன் ஆகியோர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு இயங்கும் முக்கிய அரசியல் கூட்டமைப்பான தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் நேற்று சென்னை நகரில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்து முக்கிய கலந்துரையாடலை மேற்கொண்டனர். தமிழ்நாடு அரசு தலைமையக செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல், மனித உரிமைகள் மற்றும் வாழ்வாதார சிக்கல்கள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் உள்ளடங்கிய எழுத்து மூல மனு முதலமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த பிரதிநிதி குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமை தாங்கியதுடன் மொத்தம் 7 பேர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். கலந்துரையாடலின் போது ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொண்டு வரும் அரசியல் மற்றும் மனித உரிமை சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைக்கு மாற்றாக தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்கும்படி சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அவசியம் என்பதையும் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். அத்துடன் ஈழத்தமிழர் இனவழிப்பு குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம், இந்திய மற்றும் ஈழத்தமிழ் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தேவை, இந்தியாவில் நீண்டகாலமாக தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை ஏற்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களும் விவாதிக்கப்பட்டன. இந்த சந்திப்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், ஜனநாயக தமிழர் கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான கே வி தவராசா, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், உத்தியோகபூர்வ பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுஹாஸ், கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டீவன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். மேலும் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசும் இந்த முக்கிய சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளர் வி ஆனந்த சங்கரிக்கும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையில் நேற்று வெள்ளிக்கிழமை சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத், இலங்கையின் மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆனந்த சங்கரியுடன் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததை, தனது நீண்டகால அரசியல் அனுபவங்களையும் அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார். நாட்டின் அரசியல் துறையில் அவர் ஏற்படுத்திய முன்னுதாரணங்களையும் ஆற்றிய பங்களிப்புகளையும் நான் பாராட்டி அவருக்கு நன்றிமிக்க மதிப்பையும் தெரிவித்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நடுத்தரகால பொருளாதார வளர்ச்சி இலக்கான 7% அடைவதற்கு அவசியமான பொருளாதார உத்திகளை எளிதாக்குவதில் சாத்தியமான ஆதரவு மற்றும் பங்களிப்பு சீனா எக்ஸிம் வங்கி பிரதிநிதிகளுக்கும் நிதி பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோவுக்கும் இடையிலான சந்திப்பு நிதியமைச்சின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் மற்றும் நிதி அமைச்சை
1: பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல முக்கிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் எஞ்சியுள்ள கட்டுமான பணிகளை விரைவாக மீண்டும் ஆரம்பித்து முடிப்பதற்கு தேவையான நிதியுதவி மற்றும் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்தது. இலங்கையின் நடுத்தரகால பொருளாதார வளர்ச்சி இலக்கான 7% அடைவதற்கு அவசியமான பொருளாதார உத்திகளை எளிதாக்குவதில் சாத்தியமான ஆதரவு மற்றும் பங்களிப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் வழக்குகளில் இருந்து ஆரம்பத்திலேயே தங்களை விடுவிக்குமாறு முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலாந்த ஜெயவர்த்தன ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இழப்பீட்டு வழக்குகள் போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி காலாவதியாகிவிட்டதாக முன்வைக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனையை முதன்மையான சட்ட பிரச்சனையாக கருத நீர்கொழும்பு முன்னாள் மாவட்ட நீதிபதியும் தற்போதைய கொழும்பு மாவட்ட நீதிபதியுமான லலித் கண்ணங்கராவால் 11/12/2024 வழங்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலாந்த ஜெயவர்த்தன ஆகியோர் முன்வைத்த கோரிக்கையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு நிராகரித்துள்ளது. குறித்த பூர்வாங்க ஆட்சேபனை தொடர்பான விடயத்தை வழக்கு விசாரணையின் ஆரம்பத்திலேயே ஒரு முதன்மை சட்ட பிரச்சனையாக கருதி தீர்க்க வேண்டுமென பூஜித ஜெயசுந்தர மற்றும் நிலாந்த ஜெயவர்த்தன ஆகியோர் பூர்வாங்க விசாரணையின் போது நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். இந்த கோரிக்கைக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்த முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னணியான சட்டத்தரணிகள் உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்புக்கு இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட ஏனைய பிரதிவாதிகள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பது தமது சேவை பெறுநருக்கு தெரிய வந்தது. உயிர்த்த ஞாறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் குறித்து வெளியான ஊடக அறிக்கைகள் மூலமே என்று வாதிட்டனர். அது குறித்து அறிந்த பின்னர் உரிய காலப்பகுதிக்குள் அதற்கான அறிவித்தல்களை அனுப்பி அனைத்து வழக்குகளையும் தாக்கல் செய்ய முறைப்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், எனவே பிரதிவாதிகளின் கோரிக்கைக்கு இடமளிக்க வேண்டாம் என்றும் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்வது ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள். நியூ சவுத் வேல்ஸ் முதல்வர் கிறிஸ் மின்ஸ் சுங்க கட்டட மோகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ள போதிலும் சிட்னி துறைமுக பாலம் மற்றும் துறைமுக சுரங்கப்பாதை மீதான சுங்க கட்டணங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன. இந்த வாக்குறுதி இருந்த போதிலும் திரு மின்ஸ் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுங்க கட்டணங்கள் 13% மேலாக உயர்ந்துள்ளன. 2029 நடுப்பகுதிக்குள் 1.2 பில்லியன் டாலர் சுங்க வருவாயை ஈட்டும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதால் பணவீக்கத்துக்கு ஏற்ப கட்டணங்கள் 14% அதிகரித்துள்ளன. சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்படுமா என்பது குறித்து கூறிய நியூ சவுத் வேல்ஸ் போக்குவரத்து அமைச்சர் ஜான் கிரஹாம் மறுத்த 3 நாட்களுக்கு பிறகு இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் நீண்டகால பிரதமரை நாசி ஆதரவாளர் என்று அழைத்ததற்காக அல்பானிய அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர் ஒருவர் மன்னிப்பு கேட்க மறுத்தது தனது நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேட் கன்ராய் சர் ரோபர்ட் மென்சீஸை நாசி ஆதரவாளர் என்று வர்ணித்த தனது கருத்திலிருந்து பின்வாங்க மறுத்து தனது கருத்துக்கள் வரலாற்று பதிவுகளால் ஆதரிக்கப்படுகின்றன என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆற்றிய உரையின் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலம் இந்த மூத்த தொழில் கட்சி அமைச்சர் ஒரு அரசியல் சர்ச்சையை தூண்டினார். தேசிய பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு விஷயத்தில் தனது அரசியல் எதிரிகளை விட தொழிற்கட்சிக்கு வலுவான சாதனை பதிவு உள்ளது என்று அவர் வாதிட்டார். இது லிபரல் கட்சியின் நிறுவனரின் மீதான தாக்குதல் என்றும் வரலாற்றை திரித்து கூறுவதாகவும் வாதிட்டு திரு கன்ராய் இந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்களுக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுக்கள் தீவிரமாக உள்ள நிலையில்
0: சிறப்பு புலகாழ்வாளர் அலுவலகத்தை மூடக்கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு மனுவில் கையெழுத்திட்டுள்ளனர். கடந்த வாரம் முன்னாள் படை வீரர்களுக்கான தொண்டு நிறுவனமான வாண்டரிங் வாரியர்ஸின் இயக்குனர் ஆடி மோல்ட் ரேயால் தொடங்கப்பட்ட இந்த மனு சிறப்பு நடவடிக்கை படை வீரர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் குறித்து வளர்ந்து வரும் கலையை சுட்டிக்காட்டியது. வெள்ளிக்கிழமை காலைக்குள் இந்த மனு 3700 மேற்பட்ட கையொப்பங்களை சேகரித்திருந்தது. ஆப்கானிஸ்தானில் உள்ள நமது சிறப்பு நடவடிக்கை படை வீரர்களுக்கு எதிரான தீர்க்கப்படாத குற்றச்சாட்டுக்கள் குறித்து சமூகத்தில் கவலை அதிகரித்து வருகின்றது. ஏனெனில் ஒரு சகாப்த கால விசாரணையும் புலனாய்வு தடையுமின்றி தொடர்கின்றது என்று அந்த மனு கூறியது. மேலும் 3 ஆஸ்திரேலிய வீரர்களின் கொலைகளுக்காக ஆரம்பத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட தடம் மாறிய ஆப்கானிஸ்தானிய வீரர் ஹிக்மத்துல்லாவையும் அது சுட்டிக்காட்டியது. தண்டிக்கப்பட்ட ஒரு கொலைகாரன் சுதந்திரமாக சலுகைகளுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து வருவது நமது அரசாங்கம் யாருடைய சட்ட கட்டமைப்புகளுக்கு கொள்கைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கின்றது என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது என்று அந்த மனு கூறியது. ஓஎஸ்ஐ செயல்முறையை கேள்வி கேட்பது ஆஸ்திரேலியர்களுக்கு சரியானதே என்று அந்த மனு வாதிட்டது. தற்போது நாம் தாமதமான நீதியையும் பாரபட்சமான நீதியையும் மட்டுமே காண்கின்றோம். இது தவிர்க்க முடியாமல் நீதி மறுக்கப்படுவதற்கே வழிவகுக்கின்றது என்றும் அது கூறுகின்றது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் பிராந்தியத்துக்கு பாதுகாப்பின்மையை தவிர வேறொன்றையும் கொண்டு வருவதில்லை என்று ஐநாவுக்கான ஈரானின் தூதர் அமீர் சயீத் ரவானி தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது ஈரானிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு கடலோர எல்லைகள் எதுவும் இல்லை என்றும் அது அவர்களின் கடல் பகுதியா அல்லது அவர்களின் அண்டை பகுதியோ அல்ல என்றும் ரவானி கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை புறக்கணித்துவிட்டு பிராந்தியத்தில் நிலவும் வன்முறை மற்றும் ஸ்திரமற்ற தன்மைக்கு தெஹ்ரான் மீது அநியாயமாக பழி சுமத்துவதாக பாதுகாப்பு கவுன்சிலின் மேற்கத்திய உறுப்பு நாடுகளையும் பஹ்ரனையும் ரவானி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய நெருக்கடியின் மூல காரணத்தை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஈரானுக்கு எதிராக இழைக்கப்பட்ட சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை இந்த நாடுகள் மறைத்து கடுமையான விதிமுறைகளுக்கு மத்தியில் மௌனம் காப்பதுடன் பழியை பாதிக்கப்பட்டவர் மீது சுமத்த முயல்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லெபனான் மற்றும் சிரியா ஆகிய இரு நாடுகளுக்கும் தங்களின் இறையாண்மையை மதிக்கும் வகையிலும் ஒருவருக்கொருவர் உள்விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற அடிப்படையிலும் பரஸ்பர தலையிடாமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அந்த நாட்டு பிரதமர் நவாப் சலாம் மற்றும் சிரிய வெளியுறவு அமைச்சர் ஆசாத் அல் சாபானியை ஆகியோருக்கு இடையே இருநாட்டு தூதுக்குழுக்களின் முன்னிலையில் இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் லெபனானின் தேசிய செய்தி முகவரகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் சுதந்திரம், ஒற்றுமை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சமத்துவத்தை பாதித்தல் ஆகிய கொள்கைகளுடன் ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் மற்றொரு நாடு தலையிடக்கூடாது என்ற முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கும் நோக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களை லெபனான் மற்றும் சிரியா ஆகிய இரு நாடுகளும் எதிர்கொண்டு வரும் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. உலகத்துடன் இந்தியா கொண்டுள்ள ஒருங்கிணைப்பை பெரும்பாலான நாடுகளால் இன்னும் எட்ட முடியவில்லை என விக்ரம் துரைசாமி தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மத்தியஸ்தராக இருந்து பாகிஸ்தான் செயல்படுவது குறித்தும் சர்வதேச தலைமையகத்தில் இந்தியாவின் பங்கு என்ன என்பது குறித்தும் பீஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கமாக பதிலளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, பாகிஸ்தானுடன் எங்களை ஒப்பிடுவது நியாயமானது இல்லை என்று கருதுகின்றேன். இரண்டு நாடுகளின் பொருளாதார நிலையை பார்த்தாலே உங்களுக்கு அது பல விஷயங்கள் புரிந்துவிடும். இவை அனைத்தையும் செய்த நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிடும் மத்தியஸ்தம் அல்லது சமரச முயற்சியை குறித்து விஷயத்தை பொறுத்தவரை அது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த தேசிய நிலைப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பதை அந்தந்த நாடுகளே தீர்மானிக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் அத்தகைய முயற்சிகளில் எங்கள் பங்கை ஆற்றியுள்ளோம். ஆனால் தற்போதைய சூழலில் ஏற்கனவே பல நாடுகள் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இது எங்களுக்கு எந்த வகையிலாவது பயனளிக்குமா என்பது தெரியவில்லை. எனது பார்வையில் மேற்கு ஆசியா அல்லது கிழக்கு ஐரோப்பா என சமீபத்திய நெருக்கடி சூழலில் இந்தியாவின் நிலைப்பாடு சீனாவின் நிலைப்பாட்டைப் போலவே இருந்து வருகிறது. சீனாவோ அல்லது இந்தியாவோ மத்தியஸ்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள முன்வரும் என்று நான் கருதவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெனால்டி சூட்டில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது எகிப்து. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நொக் அவுட் போட்டியில் பெனால்டி சூட் அவுட் முறையில் வீழ்த்தியது எகிப்து அணி. சாதனை வெற்றி பெற்றுள்ளது. பீபா உலகக்கோப்பையின் 32வது ரவுண்ட் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா எகிப்து அணிகள் மோதின. ஆட்டத்தின் 13வது நிமிடத்திலேயே எகிப்து வீரர் எமாம் ஆஷிர் அபாரமாக தலையால் முட்டி ஒரு கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு 55வது நிமிடத்தில் ஆஸ்திரேலிய வீரர் எய்டன் ஓ நீல் அடித்த பந்தை தடுக்க முயன்ற எகிப்து வீரர் முகமது ஹானி எதிர்பாராத விதமாக பந்தை தனது சொந்த கோல் போஸ்டுக்குள்ளேயே அடித்து கோலாக்கினார். இதனால் ஆட்டம் 1-1 என்ற சமநிலையை எட்டியது. 90 நிமிட ஆட்ட முடிவில் கூடுதல் நேரத்திலும் மேற்கொண்டு கோல் எதுவும் அடிக்கப்படாததால் வெற்றியாளர்களை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை கொண்டு வரப்பட்டது. சிறப்பாக விளையாடி பல கோல்களை தடுத்த 22 வயது இளம் கோல் கீப்பர் ஃபெட்ரிக் பீச்சை மாற்றிவிட்டு ஷூட்அவுட்டுக்காக 34வயது சீனியர் கீப்பர் மேத்யூ ராயானை ஆஸ்திரேலிய பயிற்சியாளர் களமிறக்கினார். ஆனால் அவர் களமிறக்கிய விடயம் பலிக்கவில்லை. எகிப்தின் வீரர் முகமது சலா, முகமது சாஃபர், ரமி ராஃபியா, ஹொசாம் அப்துல் மஜீத் ஆகியோர் கோலடிக்க எகிப்து 4-2 என்ற கணக்கில் பெனால்டி ஷூட் அவுட்டில் வெற்றி பெற்றது. தனது 4வது உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் எகிப்து அணி முதல் முறையாக நொக் அவுட் போட்டியில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பலுசிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை இராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். கடலோர காவல்படை முகாம் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடாத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை இராணுவ படையினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த தாக்குதலுக்கு பலுச் விடுதலை இராணுவம் பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதல் காவல்படை முகாமை முற்றிலுமாக அழித்துவிட்டோம், பாதுகாப்பு படையினர் மத்தியில் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது என பலுச் விடுதலை இராணுவம் தெரிவித்துள்ளது. தற்கொலை தாக்குதல் தொடர்பான 43 வினாடி வீடியோவும் வெளியிடப்பட்டு வைரலாகி வருகின்றது. நேர்கள் இதுவரை கேட்டது தமிழ் முழக்கத்தின் செய்திகள்.
2: தொடர்வது காலநிலை முன்கணிப்பு அறிக்கை.
0: ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. சிட்னியில் தாழ் வெப்பநிலை 11 பாகை, உயர் வெப்பநிலை 17 பாகை, மழை பெய்யும் நாளாக காணப்படும். மெல்பர்னில் தாழ் வெப்பநிலை 8 பாகை, உயர் வெப்பநிலை 14 பாகை, முகில் கூட்டம் நிறைந்த நாளாக காணப்படும். பிரிஸ்பனில் தாழ் வெப்பநிலை 12 பாகை, உயர் வெப்பநிலை 22 பாகை, அங்கும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாகவே காணப்படுகின்றது. அடலைட்டில் தாழ் வெப்பநிலை 5 பாகை, உயர் வெப்பநிலை 15 பாகை, முகில் கூட்டம் நிறைந்த நாளாக காணப்படும். கன்பராவில் தாழ் வெப்பநிலை 0 பாகை, உயர் வெப்பநிலை 12 பாகை, முகில் கூட்டம் நிறைந்த நாளாக காணப்படும். அடுத்து இன்றைய நாணய மாற்று விபரம். இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 0.69 அமெரிக்க டாலர்களையும், 0.89 சிங்கப்பூர் டாலர்களையும், 2.82 மலேசியன் ரிங்கட்டுகளையும், 66.22 இந்திய ரூபாய்களையும், 232.52 இலங்கை ரூபாய்களையும் பெற்றுக்கொண்டது. நேயர்கள் இதுவரை கேட்டது காலநிலை முன்கணிப்பு அறிக்கையும் நாணய மாற்று விபரமும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு.

நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் முழக்கத்தின் இலங்கை ஆஸ்திரேலிய உலகச் செய்திகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் முழக்கம். தொடர்வது ஒரு பாடல் ஒன்று. நேயர்களே, இனிமையான பாடலை உங்களுக்காக வானொலியில் எடுத்து வருகின்றேன். இந்த பாடல் உங்கள் மனதை தொட்டு செல்லுகின்ற பாடலாக நிச்சயமாக அமையும். இதோ உங்களுக்காக அந்த இனிமையான பாடல் காற்றலையில் கலந்து வருகிறது.

நேயர்கள் கேட்ட அந்த இனிமையான பாடல் ஏதோ ஒரு பாடல் என் காதில் கேட்கும் இனிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்து வந்தது நேயர்களே தொடர்ந்து

நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது நான் படித்து சுவைத்த கவிதை ஒன்று. தமிழ் தொழில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை ஒன்று. பிறப்பின் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் படித்தான். படிப்பெனச் சொல்வது யாதெனக் கேட்டேன், படித்து பாரென இறைவன் படித்தான். அறிவெனச் சொல்வது யாதெனக் கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் படித்தான். அன்பெனப்படுவது என்னெனக் கேட்டேன், அழித்து பாரென இறைவன் படித்தான். பாசம் என்பது யாதெனக் கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் படித்தான். மனையாள் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பாரென இறைவன் படித்தான். பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன், பெற்று பாரென இறைவன் படித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் படித்தான். வறுமை என்பது என்னெனக் கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் படித்தான். வறுமை என்பது என்னெனக் கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் படித்தான். இறப்பின் பின்னது ஏதெனக் கேட்டேன், இறந்து பாரென இறைவன் படித்தான். அனுபவித்தோன் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். அனுபவித்தோன் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். நீங்கள் கேட்டதே நான் படித்து சுவைத்த கவிதை ஒன்று. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை தமிழ் தொழில். கவிஞர் கண்ணதாசனும் ஒரு தமிழ்நாட்டு கவிஞன் என்று இலகுவாக கூறிவிட்டு கடந்து சென்று விடலாம். ஆனால் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிகம்தான் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் பேசாத விடயங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று எடுத்து பார்த்தால் எதுவுமே கிடையாது. அது தத்துவமாக இருந்தால் என்ன, ஆன்மீகமாக இருந்தால் என்ன, அல்லது மெஞ்ஞானமாக இருந்தால் என்ன, விஞ்ஞானமாக இருந்தால் என்ன, சமூக அறிவாக இருந்தால் என்ன, எல்லாவற்றையுமே இந்த கவிஞன் தொட்டு சென்றிருக்கின்றான். இவன் வாழ்ந்த காலத்திலே வறுமையோடும் வாழ்ந்த காலங்கள் நிறைய இருக்கின்றது. பல துரோகங்களுக்கு மத்தியிலே கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்தது பற்றி நிறைய பேசியிருக்கின்றார்கள். ஒருவேளை உணவுக்கே வருந்திய காலம் கண்ணதாசனுக்கு இருந்தது. அப்படியான ஒரு கவிஞன்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த கண்ணதாசனுடைய கவிதைகள் இன்று வரையும் தமிழ் மக்களிடையே மட்டுமல்ல வேற்றுமொழி மக்களிடையேயும் மிக பிரபல்யமாக சென்றடைந்திருக்கின்றது. அவனுடைய ஒவ்வொரு கவிதைகளும் வாழ்வியலிலே பொருந்தி வரக்கூடிய கவிதைகள். இப்போது நாங்கள் பார்த்த இந்த கவிதை கூட ஆண்டவனை விழித்து கேட்கின்ற ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றது. நாஸ்திகனாக இருந்து ஆஸ்திகனாக மாறியவன்தான் கவிஞர் கண்ணதாசன். இறைவன் என்பவன் இல்லை என்று அடித்து கூறிய கண்ணதாசன்தான் பின்பு இந்து மதம், அதற்குரிய விளக்கங்கள், இந்து மதத்துக்குரிய பெருமைகள் இவை எல்லாவற்றையும் பற்றி எழுதியவன் இந்த கவிஞன். அவன் இந்த கவிதையிலே அவன் கேட்கின்ற போது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றான். பிறப்பெனப்படுவது என்னென கேட்டபோது பிறந்து பாரந்து இறைவன் பணித்தான் என்று கூறுகின்றான். ஒரு மனிதனுக்கு பிறப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ எவருமே கூறிவிட முடியாது. ஏனென்றால் அந்த அனுபவம் பிறந்தவனுக்கு கூட தன்னுடைய பிறப்பை பற்றி தெரியாது. மற்றவர்கள் சொல்லித்தான் அவனுக்கு தெரியும். அவன் எப்போது பிறந்தான், யாருக்காக பிறந்தான், யாரிடமிருந்து பிறந்தான் என்பதெல்லாம் அந்த தாயானவளும் தந்தையானவனும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது தாயானவள் சொல்லிக் கொடுத்தால்தான் தந்தை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அதே போல் தான் இறப்பென்பது இறந்துவிட்ட பின்பு என்ன நடக்கின்றது என்று யாருக்குமே தெரியாது. எத்தனையோ விடயங்களை பற்றியெல்லாம் உலகம் பேசிக் கொண்டிருக்கின்றது. இறந்த பின்பு சொர்க்கம் என்கின்றது, இறந்த பின்பு நரகம் என்கின்றது. இவையெல்லாம் மனிதனுடைய அடிப்படை நெறிக்காக, ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதற்காக, வாழ்க்கையிலே பல கெட்ட விடயங்களை செய்யக்கூடாது என்பதற்காக, வாழ்க்கையிலே மனிதன் நல்லவற்றை மட்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக வகுக்கப்பட்ட
விடயங்கள் தான் இவை எல்லாமே. அதனால்தான் சொர்க்கம் நரகம் நீ கெட்டது செய்தால் நரகத்துக்கு செல்வாய், நல்லது செய்தால் சொர்க்கத்துக்கு செல்வாய், ஏழைகளை பார்த்தால் சொர்க்கத்துக்கு செல்வாய், இப்படியெல்லாம் குறிப்பிடப்பட்டதே மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும், மனிதனை நல்ல இடத்தில் வைக்க வேண்டும், மனிதன் நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும். முனிவர்கள், அறிஞர்கள், மத ஞானிகள் என்று பலவிதமான திசைகளிலே பல விடயங்களை கூறிக்கொண்டு சென்றாலும் கூட ஒருவனுக்கு கூட உண்மையிலேயே என்ன நடக்கின்றது, ஒரு மனிதன் இறந்த பின்பு அவன் எப்படி மாறப்போகின்றான், மீண்டும் பிறப்பு இருக்கின்றதா, மீண்டும் பிறக்கின்றானா, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லிக்கொண்டே போறார். மத ஞானிகள் என்று பலவிதமான திசைகளிலே பல விடயங்களை கூறிக்கொண்டு சென்றாலும் கூட ஒருவனுக்கு கூட உண்மையிலேயே என்ன நடக்கின்றது, ஒரு மனிதன் இறந்த பின்பு அவன் எப்படி மாறப்போகின்றான், மீண்டும் பிறப்பு இருக்கின்றதா, மீண்டும் பிறக்கின்றானா, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி

விஷயங்களை எல்லாம் இதையெல்லாம் காணும் எனக்கு இந்த பிறவியோடு இந்த இந்த பிறப்பை நிப்பாட்டிவிடு என்று கூறுகின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். ஆனால் இது கூட எந்த அளவுக்கு நம்பிக்கையானது என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் தொக்கி நிற்கும். ஏனென்றால் முதலிலே கூறியது போல எவனும் அனுபவப்பட்டதில்லை. தங்களுடைய பார்வையிலே, தங்களுடைய எண்ணங்களிலே, தங்களுடைய கருத்துக்களிலே உருவாக்கப்பட்ட கருத்துருவாக்கம் மட்டுமே இது. ஆகவே மனிதன் பிறக்கின்றான், பிறக்கும் போதும் தெரியாது தான் எப்படி பிறக்கின்றேன் என்று, இறக்கும் போது தெரியாது அவன் எப்படி இறக்கின்றான், எப்போ எங்கே செல்லுகின்றான் என்று அவனுக்கு மட்டுமல்ல எவனுக்குமே தெரியாது. இதுதான் ஜதார்த்தம். ஆனால் இந்த இறைவனை கேட்டால் எல்லாமே தெரிந்துவிடும் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கைகள் எம்மை வளப்படுத்துவதற்கும் எம்மை செழுமைப்படுத்துவதற்கும் எம்மை நல்ல மனிதனாக இந்த உலோகத்திலே வாழ்ந்து செல்வதற்குமான வழிமுறை நடத்தல்களாகவே இருக்கின்றதே ஒழிய வேறொன்றுமில்லை. வறுமையை பற்றி இவன் கூறுகின்றான் பாருங்கள். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது வாட்டம், அது பணத்தோடு இருக்கின்ற ஒருவனுக்கு தெரியாது. எங்களை போன்றவர்களுக்கு இந்த வறுமை என்பது நிச்சயமாக தெரியாது. இந்த மேற்குலக நாடுகளிலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த வறுமை என்பது என்னவென்றே தெரியாது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் அவர்களை வாடி போக விடுவதில்லை. அவர்களை வாடாமல் இருப்பதற்காக சகல நடவடிக்கைகளையும் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவேதான் வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தார். அது வறுமையிலே வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லிவிட்டு செல்லலாம் வறுமை என்றால் சரியான கஷ்டம் என்று. அந்த கஷ்டம் எப்படிப்பட்டது என்பது ஒரு மனிதன் சாப்பிடாமல் இருந்தான் என்றால், ஒரு மனிதன் நான்கு நாள் சாப்பிடாமல் இருந்தான் என்றால் என்ன என்பது எங்கள் எவருக்குமே தெரியாது. ஏனென்றால் நாங்கள் நான்கு நாட்கள் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு இதை தொடர்வோம் நேர்களே. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று அருமையான ஒரு பாடல் கேட்டு பார்ப்போம்.

விரதம் இருக்கின்றோம் என்று ஒரு நாள் விரதம் இருந்துவிட்டு அதன் பின்பு நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்த சாப்பாடுகளாக இருக்கின்றது. அதை விரதத்தை முடிக்கின்றோம் என்று பால், பழம், நெய், தேன் இப்படி எல்லாவற்றையுமே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே வறுமை என்பது வாடிப்பாரென இறைவன் படித்தான் என்பது போல அது வாடி பார்த்தவனுக்கு மட்டும்தான் அந்த வறுமை தெரியும். ஒரு பாடலிலே மிக அருமையாக கண்ணதாசன் சொல்லியிருப்பார், தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் மிதக்க விட்டான். அந்த பாடலிலே வருகின்ற வரிகள் அத்தனையும் முத்துக்களான வரிகள். கட்டிய மனைவி, தொட்டிலு பிள்ளை, இவர்கள் படுகின்ற இன்னல்கள், இவர்கள் படுகின்ற துயரங்கள், இவர்கள் படுகின்ற அந்த வறுமையின் வாடல்கள் இவையெல்லாம் அந்த பாடலிலே வருகின்றது. இதுதான் கண்ணதாசன். வாடி பார்க்காமல் இவற்றையெல்லாம் கூறியிருக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே அவனும் வாடி பார்த்திருக்கின்றான். ஒரு நேர சோற்றுக்காக அலைந்திருக்கின்றான். கண்ணதாசன் பல விடயங்களிலே அனுபவித்து கூறிய விடயங்கள் இருக்கின்றன. காமத்தை கூட அவன் உணர்ந்திருக்கின்றான், அனுபவித்திருக்கின்றான். விளக்கு மட்டுமா சிவப்பு என்ற ஒரு நாவலை எழுதியிருந்தார். அந்த நாவலை வாசித்திருந்தால் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே புரியும், இந்த சிவப்பு விளக்கு என்று கூறுகின்ற அந்த பெண்கள் அவர்கள் படுகின்ற வேதனைகள், அவர்கள் படுகின்ற துன்பங்கள் வெளியாலே சிம்பிளாக இலகுவாக கூறிவிட்டு கடந்து விடுகின்றார்கள். அவள் வேசி என்று ஒரு வார்த்தையோடு, ஆனால் அந்த வார்த்தைக்குரியவள், அந்த சொல்லுக்குரியவள் என்ன துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கின்றாள், எப்படியெல்லாம் வாடுகின்றாள், எப்படியெல்லாம் சமூகத்திலே இருந்து துன்பப்படுகின்றாள், துயரப்படுகின்றாள் என்று எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே பரிதாபம்தான் இறுதியாக மிஞ்சும். ஒரு புழுவை பார்ப்பது போல எத்தனை பேர் அவரை பார்க்கின்றார்கள். அவள் ஏன் அங்கே வருகின்றாள், அவள் ஏன் இப்படி நிற்கின்றாள் என்று எத்தனை பேர் எண்ணி பார்த்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் அவளை அதிலே இருந்து மீட்க பார்த்திருக்கின்றார்கள். இவருமே கிடையாது. இப்படித்தான் ஒவ்வொரு விடயங்களும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணதாசன் பலவற்றை அனுபவித்து தன்னுடைய அனுபவ வாயிலாக கூறியவன் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை சொல்வதற்கு கூட கண்ணதாசன் பின்னிக்கவில்லை. அப்படி பல விடயங்களை அனுபவித்து, பல விடயங்களை உணர்ந்து கொண்டு, பல விடயங்களை தெரிந்து கொண்டு, பல விடயங்களை தெரியாமலும் இந்த கவிஞன் கூறியிருக்கின்றார். இதுதான் இந்த கவிதையிலேயே இந்த கேள்விகளும் இந்த விடைகளுமாக வருகின்ற இந்த கவிதை. நிச்சயமாக இந்த கவிதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் நீங்களே. நான் படித்து ரசித்து உங்களுக்காக அதை பகிர்ந்து கொண்ட கவிதைதான் இந்த கவிதை. இந்த கவிதையை தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காற்றலையில் கலந்து வருகின்றது. அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தான், கரமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். அருமையான அந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையிலே டி எம் சவுந்தரராஜனுடைய அற்புதமான குரலிலே ஒலிக்கின்ற ஒரு பாடல். கட்டிய மனைவி, தொட்டிலு பிள்ளை, உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. எவ்வளவு அழகாக கூறுகின்றார்கள். இவர்கள் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பிள்ளைகளும் கூட, அவருடைய குடும்பங்களும் கரையிலே அந்த வாழ்க்கையிலே ஏங்கிக் கொண்டு வாழ்கின்றார்கள். இவர்கள் திரும்பி வருவார்களா, தண்ணீரிலே மூழ்கி விடுவார்களா என்ற ஒரு உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை. எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் சமுத்திரம், எந்த திசையை பார்த்தாலும் தண்ணீர், மேலே அண்ணாந்து பார்த்தால் ஆகாயம், வெள்ளி நிலாக்கள், சந்திரன் மட்டுமே அவர்களுக்கு தெரியும். இந்த நிலையில்தான் அவர்களுடைய மனநிலையை எண்ணி பார்க்கின்றார்கள். தரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், இவர்களுடைய துயரம் என்றுமே மறைவதில்லை, ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். இதைத்தான் கூறியிருந்தேனே, வறுமை என்பது வாடி பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த வறுமையிலே வாழ்கின்றவர்களுடைய துன்பத்தையும் கொடுமையையும் அவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவர்கள்
பார்த்துவிட்டு கஷ்டப்படுகின்றார்கள் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு போகக்கூடிய விடயம்தான் அந்த விடயம். அந்த பாடலை இப்போது கேட்டு பார்ப்போம். டி எம் சவுந்தரராஜனுடைய அற்புதமான குரலிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கேட்டு அந்த இனிமையான பாடல் தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தான். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படகோட்டி. படகோட்டி என்ற திரைப்படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையிலே டி எம் சவுந்தரராஜனுடைய அற்புதமான குரலிலே ஒலித்த பாடல் அந்த பாடல். நேர்களே,
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேர்களே.

நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது நான் படித்து சுவைத்த ஒரு குட்டி கதை. அனுபவமா தண்டனையா? எழுதியவர் சியாமளா கோபு. நேற்று மதியம் ரெண்டு வீடு தள்ளி இருக்கும் தோழி வீட்டுக்கு சென்றேன். அவளோ என்னை வா என்று அழைத்துவிட்டு தான் செய்து கொண்டிருந்த வேலையில் மிகவும் மும்முரமாக இருந்தாள். எப்போதும் படு சுத்தமாக இருக்கும் வீடு அதைவிட பாந்தசமாக இருக்கும். அவளும் என பார்த்து பழக்கப்பட்ட எனக்கு இன்று வித்தியாசமான சூழல் ஆச்சரியம் கொடுத்தது. ஆம், அங்காங்கே கிடக்கும் பொருட்களும் படுக்கையின் மீது கிடந்த சூட்கேஸில் எடுத்து வைக்கப்பட்டிருந்த துணிமணிகளும் அவள் எங்கோ பயணம் கிளம்பிவிட்டாள் என புரிந்து குழப்பமாக அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தேன். என்னிடம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள். இந்த பயணம் எங்கள் லிஸ்டில் இல்லையே. இருவரும் ஒரே பள்ளியில் படித்து ஒன்றாக வேலை செய்து ஒரே இடத்தில் வீடு கட்டி கொண்டு வந்தோம். 10 வருடங்களுக்கு முன் கணவர் இறந்துவிட ஊரோடு வந்து வீடு என்று வீட்டினர் வற்புறுத்தியும் போகாமல் தன் ஒரே மகளோடு இங்கேயே தங்கிவிட்டாள். நல்ல தரமான கல்லூரியில் சேர்ந்து படித்து அந்த பெண்ணும் நல்ல வேலையில் அமர்ந்து விட்டாள். சில வருடங்களுக்கு முன் மகளுக்கு சிறப்பாக திருமணம் செய்து பெங்களூர் அனுப்பிவிட்டாள். மருமகன் மிகவும் தங்கமான பையன். என் தோழியை போலவே சம்பந்தியம்மாளும் தனியாக மகனை வளர்த்து ஆளாக்கியவள். இப்போது அவனோடு தங்கிவிட்டாள். தகப்பனின் கண்டிப்பு இல்லாமல் தனியாக வளர்ந்த மகள் கொஞ்சம் சோம்பேறியும் அதீத பிடிவாதமும் கொண்டவள். வீட்டில் எல்லா வேலைக்கும் மாமியாரை ஏவிக்கொண்டிருப்பதைக் கண்டு மனைவியை கடிந்து கொண்டிருக்கின்றாள். வந்ததே கோபம் அந்த பெண்ணிற்கு. எப்போதும் நமக்குள் சண்டை மூட்டிவிடும், உன் அம்மா இங்கே இருக்கக்கூடாது என்று வம்பிழுத்தாள். மாப்பிள்ளை அழாத குறையாக மாமியாரிடம் சொல்லியிருக்கின்றார். இவளும் மகளை கூப்பிட்டு கண்டித்திருக்கின்றாள். அந்த தாய் வேறு எங்கு போவாள் என்று. நீயும் தான் அங்கே தனியாயிருக்க, நீயும் இங்கே வந்துவிடு என்று பிரச்சினைக்கு எந்த கார் போட்டிருக்கிறாள் மகள். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே பெட்டியை அடுக்கிக் கொண்டிருந்தாள் என் தோழி. இவள் தன் மகளை கையாள எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன். நல்லபடியாக திருமணம் முடித்து தான் தன் குடும்பம் என தன் வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொள்ளுவாள் என நினைத்திருக்க மீண்டும் தாயின் இடுப்பில் ஏறிக்கொள்ள நினைக்கின்றாள். இந்த பைத்தியக்காரியும் இதற்கு சம்மதித்து பெங்களூர் போகின்றாளே என்று ஆதங்கமாகி போயிற்று எனக்கு. சோ, நீ உன் மகள் வீட்டுக்கு கிளம்பிட்ட? இல்ல. இல்லையா? இல்ல, தெளிவான பதில். அப்படி என்றா? கண்களால் பெட்டியை காட்டினேன். பாலாஜா அருகில் ஒரு முதியோர் இல்லம், மாதம் 15,000, 10 லட்சம் டிபாசிட். முதியோர் இல்லம். ஆமா, தனியறை, மருத்துவ வசதி, நம் வயது கூட்டாளிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், என்ன சொகுசான வாழ்க்கை, வேற என்ன வேணும்? ஓஹோ, தனியறையில் இன்னும் ஒருவர் கூட இருக்கலாம். அப்ப நானும் வரவா என்று கிண்டலாக கேட்டேன். வேண்டாம், ஆள் ரெடியா இருக்கு என்றாள் சீரியஸாக. மேற்கொண்டு அவள் செய்த ஏற்பாடுகளை சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள் என் தோழி. இப்படி அனாதையாக போகின்றாளே என்று என்னால் வருத்தப்படத்தான் முடிந்தது. அவள் மகள் என்னை அழைத்தாள். அம்மா தனியே இருக்க வேண்டாம், என்னோட வா என்று அழைத்தேன் என்றாள். உனக்கு எது எதுக்கு வீண் தொந்தராது? எனக்கு என்ன தொந்தராது? அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்துக்க போறாங்க, அது அவளுக்கு தொந்தரவில்லையே. ஓஹோ, பெண்ணுக்கு ஒத்தாசை பண்றது அவளுக்கு தொந்தரவு.
உனக்கு ஒத்தாசை பண்ண உன் மாமியார் இருக்கிறாரே, அவங்களுக்கு நான் தான் செய்யணும், அது உங்க கடமை தானே. என்ன அம்மா எனக்கு செய்வதும் கடமை தானே இல்லையா? இல்லையா? உன் தெண்டு பிள்ளை பேர் பார்த்தது தன் கடமையை முடிச்சிட்டா உண்டி அம்மா. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா ஆயுசுக்கும் செய்வார் தானே இல்லையோ? ஆமா, மகளும் மகனும் ஒன்று தானே. நிச்சயமா உன் நோக்கம் என்ன? அம்மா தனியா இருக்கிறாங்கள இல்லை, உன் மாமியார் உன் வீட்டில் இருப்பதா என்று தயங்கவே அவங்களைத்தான் நான் முதியோர் இல்லம் அனுப்பி போட்டேன். அப்படியா? எங்கே அனுப்பினி? வாலாஜாவில் மாசம் 15,000, 10,00,000 டிப்போசிட். சுகுப்பர் என்று துள்ளினேன். ஆமா, அங்கே அவவுக்கு சொகுசாக இருப்பாங்க, அதைத்தான் உன் அம்மாவும் சொன்னாள். ஓஹோ என்றவளுக்கு இப்போதுதான் புரிந்திருக்கும், எங்கே தன் மாமியாரை அனுப்பினாளோ அங்கே தன் தாயும் போய்விட்டாள், எங்கே தன் மாமியாரை அனுப்பினாளோ அங்கே தன் தாயும் போய்விட்டாள். இது மகளுக்கு தண்டனையா பாடமா? இது மகளுக்கு தண்டனையா பாடமா என் தோழி சொன்னாள். அவள் வாழ்க்கையை அவள் வாழ இது ஒரு அனுபவ பாடம்தான். எனக்கு சரி என்றுதான் தோன்றியது. உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது?

நேயர்கள் இதுவரை கேட்டது நான் படித்து சுவைத்த குட்டி கதை அனுபவமா தண்டனையா. எழுதியவர் சியாமளா கோபு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. சேர்நேர்களே, இத்தோடு இன்றைய தமிழ் முழக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு மாலை பொழுதில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் உங்கள் அனைவரையும் வானலைகளில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறி விடைபெறுவதே உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் சேனா பாஸ்கரன். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நேர்களே.